நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948 சிராவண மாதம் 17 ஆம் தேதி

தேதி 2026 ஆகஸ்ட் திங்கள் 8 இன்று சனிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49.

நாளொரு குரல். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் உன்னார் வழுக்கியும் கேடு இன்பது. அழுக்காறாமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டா, அஃது ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது. அழுக்காறாமை என்னும் அதிகாரத்தில் 165வது அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:54. நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணை குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம்.

இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் ஈ நாகப்பன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, காலை 8:02-8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் MS முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தேசமே பெரிது, நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் பி மாதவன். 5 மணிக்கு இளைய பாரதம், சர்வதேச இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார் ஆகியோர். நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா வினரசி அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் அவர்களின் உரை. இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜாத்ரி அவர்கள் வாசித்துள்ள ஷெனாய் இசை. 11 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் நெல்லையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 மணி வரை

மேலும் மீண்டும் 11:47 to 12:00 வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி ஏஞ்சல், 12:02 பேசுங்க தோழா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.

0: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன்விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் ஆலய ஆடி உற்சவ விழாவில் இன்று மாலை இரண்டாம் நாள் வீதியுலா. புதுவை பிள்ளையார் தோட்டம் ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை மஞ்சள் நீராட்டுதல், காப்புக்களைதல். புதுச்சேரி உப்பளம் வீரர்வெளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை, மாலை அம்மன் திருவீதியுலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று ராஜசூய யாகம். புதுச்சேரி மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா 2026 இரண்டாம் நாள் புதுச்சேரி சுஃப்ரைன் வீதியில் உள்ள அலியான்ஸ் பிரான்சைஸ் டே பாண்டிச்சேரியில் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய ஆடிப்பெருவிழாவில் வசந்த உற்சவத்தில் அம்மனுக்கு விசேஷ அர்ச்சனை, ஊஞ்சலில் தாலாட்டும், மகா தீபாராதனை நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி.

அணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiorpondi@gmail.com என்ற மின் அஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து நில்லுப்பா.
1: காத்தமுத்தா, ஆ வாப்பா, எப்படி நல்லா இருக்கிறியா?
0: எப்பா காலையிலேயே எங்க போயிட்டு வர நீ?
1: காத்தமுத்தா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு மாமியாரும் குழந்தையாவும் வந்துடுறாங்கப்பா.
0: ஓஹோ, அதான் முகம் ரொம்ப வளர்ச்சியா இருக்கோ.
1: பக்கத்து ஊர் பண்ணக்குட்டிக்கு போய் நாட்டு மீன் வாங்கிட்டு வரேன்ப்பா, அதான் வளர்ப்பு கண்ட.
0: ஓஹோ, ஏப்பா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம்?
1: ஆமா,
0: ஒரு பண்ணை கூட்டை வச்சு யாராவது மீன் வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் கருத்தமுத்த, உனக்கு இப்ப 5 ஏக்கருக்கு மேல நிலம் வந்துருச்சு.
1: ஆமாமா,
0: 1.5 ஏக்கர் பண்ணை கூட்டை வச்சா என்ன பண்ணி?
1: ஆமா கருத்தமுத்த, இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சா?
0: எப்பா 1.5 ஏக்கர்ல நீ பண்ணை கூட்டை வெட்டி அந்த கரையில நீ மரமும் வளர்த்துக்கலாம்.
1: ஆமா,
0: அப்புறம் மீனும் நல்லா வளர்த்தீங்கன்னா நல்ல லாபம்ப்பா. நம்ம ஊர்ல வந்து வேற யாருமே பண்ணை கூட்டை வச்சு இல்ல.
1: ஆமா காத்தமுத்த, நீ சொல்ற மாதிரி மீனை வளர்த்து லாபம் கண்டுபிடிக்க முடியுமா? மஞ்ச பையில வாங்கின மீன் அப்படியே இருக்கட்டும், இழுப்ப மரத்தடியில அப்படி உக்காரலாம்ப்பா. பண்ணை கூட்டை மீன் வளர்க்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்த, உன்ட்ட ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன? மானியத்தில் நம்ம வந்து பண்ணை கூட்டை வெட்டலாம் அப்படின்னு.
1: ஆமா,
0: அதனால அரசாங்கத்தில் மானியத்தில் பண்ணை கூட்டை வெட்டுறதை பற்றி அதிகாரிகள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க.
1: ஓஹோ,
0: அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு நான் இப்போ சொல்கிறேன்.
1: ஆ சரி சரி சரி.
0: 50 சென்ட் இடம், முடிஞ்ச வரைக்கும் உன் நிலத்தில் கொஞ்சம் வடிகாலாக இருக்கக்கூடிய பகுதியாக வச்சுக்க.
1: சரி.
0: ஏன்னா மற்ற பகுதிகளில் மழை தண்ணி வந்து அப்படியே ஒடியாந்து உன் பண்ணை கூட்டையில் வந்து உழுவுற மாதிரி இருந்ததுன்னா நீ தண்ணியும் சேகரித்த மாதிரி ஆச்சு.
1: ஆமாம்,
0: இந்த வெள்ளத்துலேருந்தும் நம்மளுடைய பயிர்களையும் பாதுகாத்துக்கலாம்.
1: ஆமாம்ப்பா.
0: சரியா?
1: சரி.
0: அதனால 50 சென்ட் இடம் குளத்தை ரெடி பண்ண பிறகு,
1: சரி,
0: அந்த மண்ணெல்லாம் எடுத்து கரையில் போட்டு இல்லையா?
1: ஆமாம்.
0: அந்த குளத்தில் முதல்ல கட்லா, ரோகு, மிருகாலு, புல்லு கண்டை,
1: ஓஹோ,
0: இந்த 4 கெண்ட மீன் ரகங்களை வாங்கிக்க. எவ்வளவு வாங்கணும்னு கேட்பேன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: இல்லை காத்தமுத்த, இந்த மீனெல்லாம் நல்லா ருசியாக இருக்குமான்னு கேட்கலாம்னு நினச்சிருந்தேன், அதனால தான் கேட்க முடியல.
0: எப்போ நல்லா ருசியாக இருக்கும்ப்பா, பார்க்கறதுக்கு அப்படியே பல பல பலன்னு அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கும்ப்பா. அது இந்த புல்லு கண்டை அந்த மேலாப்புல தண்ணியில் அப்படியே சிலுத்து சிலுத்து போகும்போது பளிச்சு பளிச்சுன்னு கண்ணாடியில் அடிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா.
1: நானும் பார்த்துக்கிறேன்ப்பா.
0: நம்ம ஆத்து ஓரத்திலே பாக்கலாமேப்பா, தாவி தாவி அந்த ஆத்தங்கரை ஓரத்துல இருக்க அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு கிடக்குமே,
1: வெள்ளி மினுக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆமாப்பா, அதுதான்ப்பா புல்லு கண்டை. ஆனா புல்லு கண்டை சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா முள்ளு அதிகமா இருக்கும்ப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, ரோகு மிருகால் இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏத்த மீன் ரகம்ப்பா.
1: ஓஹோ,
0: கட்லாவும் சாப்பிடலாம், ஆனா சில பேருக்கு அது பிடிக்கலம்பாங்க. அத பத்தி பரவாயில்ல.
1: இந்த கட்லா, ரோகு, மிருகாலு, புல்கண்ட ரக மீன் குஞ்சுகள் எல்லாம் எவ்வளவு வாங்கணும், எங்க போய் வாங்கணும், இத பத்தின விவரம் எல்லாம் சொல்லுப்பா.
0: எங்க கருத்தமுத்து, நீ வைக்க போறது 50 சென்ட் குளம்.
1: சரி.
0: 50 சென்ட்னா 1.5 ஏக்கர்.
1: ஆமா.
0: 1 ஏக்கருக்கு 2000 மீன் குஞ்சுன்னா 1.5 ஏக்கருக்கு எவ்வளவு?
1: 1000 மீன் குஞ்சு.
0: 1000 மீன் குஞ்சு. இதுல புல்லு கண்டைய கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்க, பாக்கி இருக்குது இல்லையா கட்லா, ரோகு, மிருகாலு.
1: ஆமா,
0: இதை கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம்.
1: ஓஹோ,
0: இப்ப 300 கட்லா, 300 ரோகு, 300 மிருகால்னா ஒரு 900 ஆச்சு, 100 புல்லு கண்டை, இப்ப 1000 ஆச்சா கணக்கு?
1: ஆமா.
0: இந்த விதத்துல நீ மீன் குஞ்சை வாங்கி விடலாம். ஆனா ஒரு விஷயம்ப்பா, ரொம்ப சின்ன மீன் குஞ்சா வாங்கி விட்டுறாத.
1: ஏன் காத்தமுத்த, என்ன பிரச்சனை வரும்?
0: எப்பா உன்னை அறியாம தவளை வந்து குளத்துல இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா ஆமா, அது துள்ளி துள்ளி குச்சி வந்துடும்.
0: அப்ப சின்ன மீன் குஞ்சா இருந்ததுன்னா தவளை எல்லாம் அதை பிடிச்சி சாப்பிட்டுரும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்புறம் நமக்கு பெரிய

0: அச்சமாயிடும்.
1: ஐயோ,
0: அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சு அந்த அளவுல மீன் குஞ்சு வாங்கணும்.
1: சரி,
0: அப்பதான் நமக்கு இயற்கையான இழப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம்.
1: ஓஹோ, காதமுத்த, கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டையெல்லாம் ஒரே குட்டையிலே இருக்குமா? உணவெல்லாம் என்னென்ன கொடுக்கறது? இது எப்படி நல்லா பெருசா வளரும்? இதை பத்தின விவரம் சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, நம்ம 4 வகை மீன் குஞ்சுகளை விடுறோம்.
1: ஆமா,
0: தண்ணி வந்து ஒரு 4 அடியிலிருந்து 5 அடி தண்ணி கட்டிருக்கீங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒரு ஒரு லெவல்ல தான் மேயும்.
1: ஓஹோ.
0: ஆமா, புல்லு கண்டா எப்போதும் மேலே தான் இருக்கும். அது மேல புல்லு கிடைக்குதா? ஒரு விதைகளை தாவரம் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அந்த மாதிரி விஷயங்களை தான் அது சாப்பிடும்.
1: ஓஹோ.
0: அடுத்து நம்ம ரோகு, மிருகாளு, இதெல்லாம் அடுத்து கீழ் லெவல் கீழ் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி மீன்கள் வந்து இடங்களை வந்து பிரிச்சுக்கும். உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயன பொருட்கள் கலந்த அந்த உணவு கடையிலலாம் விக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: நீ அதை வாங்கி பயன்படுத்தலாம், ஆனா ரேட்டு அதிகமா இருக்குன்னு மீன் வளர்க்கறவங்க சொல்றாங்க. உனக்கு கட்டுப்படியானா அதை செய்ய.
1: கதமுத்த, அதை விடுப்பா. மீனுக்கு கம்மியான விலையில உணவு கொடுக்கறத சொல்லுவியா?
0: நான் சொன்னது என்னது? ரசாயன பொருள் கலந்த தீவனம், இத உன்னால கொடுக்க முடியல, விலை அதிகமா இருக்கு, கட்டுப்படியாவல அப்படின்னு நீ நினைச்சினா இயற்கையான முறையில நீனே உணவை தயாரிச்சு தான்ப்பா மீன்களுக்கு கொடுக்கணும்.
1: அப்பாடா, அவ செலவு மிச்சம்.
0: ஆமாப்பா, இதுல செலவு ரொம்ப கம்மி தான். நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, சோளம், அப்புறம் கோதுமை,
1: ஓஹோ,
0: இத வாங்கி நல்லா மாவு மாதிரி அரைச்சு வச்சுக்க. அப்புறம் தவிடு, கடலை புண்ணாக்கு, இத வாங்கிக்க.
1: சரி,
0: இந்த கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அத ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி முந்தின நாளே நல்லா ஊற வச்சிரு.
1: ஓஹோ.
0: அடுத்த நாள் நல்லா ஊறின அந்த கடலை புண்ணாக்கோட கோதுமை மாவு, சோள மாவு, தவிடு, இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து நல்லா ஒரு உருண்டே நல்லா கட்டி மாதிரி ஆக்கிக்க.
1: ஓஹோ.
0: நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டினா மாவு அப்படியே எல்லாம் ஒன்னா கலந்து அப்படியே நம்ம வந்து இந்த பரோட்டாவுக்கு மாவு பிசைறோம்ல,
1: ஆமா,
0: அந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஆயிடும். இப்ப இத ஒரு சணல் சாக்கு அதுல எடுத்து அதுல போட்டு நீ என்ன செய்யணும், தண்ணியில இருந்து சும்மா 1 அடி இருந்தா போதும், அந்த அளவுக்கு முழுகிற மாதிரி ஒரு குச்சியை நட்டு அதுல இந்த சாக்கு பைய கட்டி விட்டுருணும். இப்ப தண்ணியில இருக்க மீன் எல்லாம் என்ன செய்யும், அந்த சாக்கு நோக்கி ஓடி வரும்.
1: ஆமா,
0: ஓடி வந்து கலவை மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா உணவு, அத நல்லா பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு சாப்பிடும். தண்ணியில கரைஞ்சி வேஸ்ட் ஆயிடும்லாம் நீ நினைக்காத.
1: ஆமா,
0: அப்படி ஒரு துளி தண்ணியில விழுந்தாலும் அதையும் மீன்கள் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து சாப்பிட்டுருப்பா. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு அதிகமா ஒன்னும் செலவு கிடையாது. இயற்கையான முறையில இந்த மாதிரி உணவு கொடுக்கறேன்னு நம்ம ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா, பக்கத்து ஊர்ல ஏதோ ரசாயன கலவை உணவு கொடுத்து அவன் வளர்க்கறான்யா, நம்ம ஊர்ல இயற்கையான உணவு கொடுக்கறாரு அப்படின்னு ஒன்ன தேடி வர ஆரம்பிச்சிருவாங்கப்பா.
1: ஆமாங்க. அதாவது
0: கெண்ட மீன் வளர்ப்புல ஆர்வம் காட்டினா இவ்வளவு லாபம் இருக்குப்பா, நீ பண்ண குட்டை வச்சு இந்த கெண்ட மீனை வளர்த்தினா.
1: சரி கதமுத்து, நீ சொன்ன கட்லா, ரோகு, மிருகால, புல்கண்ட ரக மீன் குஞ்சு எல்லாம் வாங்கிய, பண்ண குட்டை வெட்டிய, மீன் நல்லா வளர்த்த, விற்பனை ஆக்கிய, மொத விற்பனைய வாங்கட்டுன்னு தம்ப ஆரம்பிக்கிறான்.
0: சரிப்பா கருதமுத்த, நான் காசு கொடுத்து ஊர்ல என்ன விலையோ அதே விலைக்கு ஓண்டியும் வாங்கிக்கிறேன்ப்பா.
1: காசெல்லாம் பாத்துலாம் கருதமுத்த, மனுஷன் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்.
0: இருந்தாலும் ஒரு வியாபாரம்னு வந்துட்டோம்னா நம்ம லாபத்தையும் பாக்கணும்ப்பா.
1: சரி சரி சரி
0: சரி கருதமுத்த, நான் கிளம்பட்டுமா?
1: கருதமுத்த, மீன் வாங்கிட்டு வரும்போது சிறுதானியம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. இந்த குதிரைவாளி, கேழ்வரகு, தினை வரகு, சாம, கம்பு, பனிவரகு, சோளம் எல்லாம் எல்லாம் சேர்த்து 10 கிலோ வாங்கணும்ப்பா. 5 கிலோ நீ எடுத்துக்க, இந்த வச்சுக்க.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா. கருத்தமுத்து, சிறுதானிய ஆண்டு அப்படின்னு 2023 அரசாங்கம் அறிவிச்சிருக்கு.
1: ஆமா,
0: இந்த சிறுதானியம் சாப்பிட்டோம்னா ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குது, வைட்டமின் பி சத்து அதிகமா இருக்கு, கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நம்ம உடல் எடையும் குறையும், சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது, நல்லா தூக்கம் வரும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குப்பா சிறுதானியங்கள்ல. அதனால எல்லாரும் சிறுதானியங்களை சாப்பிடணும்.
1: ஆமா கதமுத்த, நீ சொல்ற மாதிரி சிறுதானிய வகைகள்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா.
0: ஆமாப்பா ஆமாப்பா. சரி கருத்தமுத்து, நான் கிளம்புறேன்ப்பா, நேரம் ஆகிப்போச்சு.
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை பண்ணை குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட

0: 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கனஅடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கனஅடி வீதமும் என மொத்தம் 350 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக்கணியையும்

0: வெற்றியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
3: மரங்களின் வேர்பின்னல்களும் அவ்வப்போது விழுந்து வரும் இடைகளாலான சருகு மெத்தைகளும் தண்ணீரை வழிவிடாமல் தங்க வைத்துக் கொள்வதாலேயே ஆண்டு முழுமைக்கும் தண்ணீர் பேணி வைக்கப்படுகின்றது. நிலத்தில் அழுந்த ஊன்றி பரவி பின்னி கிடக்கும் வேர்களே மலையின் சரிவு பகுதிகளிலும் மண்ணை அழுந்த பற்றி நில அரிப்பை தடுக்கின்றன. மரங்கள் இல்லாமற் போயின் மழைநீர் ஒரேபடியாய் பழிந்தோடி வீணாவதன்றி மழைநிறத்தின் மேற்பரப்பு மண்ணையும் சேர்த்து அறுத்து கொண்டு சென்றுவிடும். நாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத உயிர் வழியாகிய ஆக்சிஜனை நமக்கு தருவன மரம் செடி கொடிகள் என்பதை நாம் அறிவோம். காடுகள் உயிர்வழி களஞ்சியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காடுகள் நமக்கு உயிர்வழியை தருவது மட்டுமல்லாமல் நம் எந்திர நாகரிக வாழ்க்கையால் பார்ப்பப்படும் நச்சு புகைகளையும் தூய்மைப்படுத்தும் அளவுக்கு மேலும் உயிர்வழியை உருவாக்கும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. காடுகளில் இயற்கை வளங்கள் எந்தெந்த வகையில் நமக்கு பயன்படுகின்றன என்பதை நாம் கூற தேவையில்லை. இந்த உலக மாந்தராகிய நம்மை மட்டுமே முதன்மைப்படுத்தி படைக்கப்பட்டதென்று காடுகள். பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் மரம் செடி கொடிகளும் பின்னி பிணைந்து வாழ்க்கை இனிதாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டதே இந்த காடுகள். உயிரினங்களின் விரிவமைப்பே உலகை அழகும் பயனுடையதாகவும் செய்கின்றது. இயற்கை அழகை மிகுதிப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வகையில் பயன்படுவதற்காகவுமே உயிர்கள் பல்வேறு வடிவிலும் வண்ணத்திலும் அழகிலும் தன்மையிலும் படைக்கப்பட்டுள்ளன. மற்றும் இவ்வுயிர்களின் வாழ்க்கையும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக அமைகின்றது. இதனையே இயற்கை சமநிலை என்கிறோம். நாம் விலங்குகளையும் செடிகொடிகளையும் சார்ந்து வாழ்கின்றோம். அவை நம்மை சார்ந்து வாழ்கின்றன. இதுபோலவே செடி கொடி மரங்கள் விலங்குகளின் வாழ்க்கைக்கும் விலங்குகள் செடிகொடி மரங்களின் வாழ்க்கைக்கும் துணை புரிகின்றன. விலங்குகளும் ஒன்றையொன்று சார்ந்திருத்தலையும் செடிகொடிகளும் தம்முள் சார்பு கொண்டிருத்தலையும் இயற்கை அறிவியலாளர் நன்கு விளக்குவர். இந்த சமநிலை ஒழுங்கு பேணப்பெறாத நிலையில் உயிர் வாழ்க்கை சீர்குலைந்து போதலை காணலாம். காடுகளே இச்சமநிலை ஒழுங்கிற்கு உயிர்நிலையாக இருக்கின்றன. 100,000 உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இவை திகழ்கின்றன. காடுகளின் அழிவு இவ்வுயிர்களின் அழிவாகிவிடும். இவ்வுயிர்களின் அழிவு இன்று மிக பேரளவில் மனிதர்களாகிய நம் வாழ்க்கையையும் சீர்குலைத்து பொழிவிழக்க செய்து வருகின்றது. இதே நிலை நீடித்தால் மனித இனமே பூண்டற்று போய்விடக்கூடும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
1: நேரம் 6:48. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தேசமே பெரிது. ஆம் நேயர்களே, தேசமே பெரிது என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே.

ஜெயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. சிந்தனை மலர்.

உற்சாகம் உள்ளவனை எதிர்ப்பு தடை செய்வதில்லை, மாறாக அது அவனுக்கு மேலும் ஊக்கத்தையே தரும். உற்சாகம் உள்ளவனை எதிர்ப்பு தடை செய்வதில்லை, மாறாக அது அவனுக்கு மேலும் ஊக்கத்தையே தரும். ஹில்லர் என்ற அறிஞரின் சிந்தனை இது.

நிலையத்தில் இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம்.

0: நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: வணக்கம் நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேயர் யார்? திரு ஆர் முருகன். வணக்கங்க.
2: நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க?
3: இளமங்கலம் கிராமம்.
2: இளமங்கலம் கிராமம் வந்து எங்க இருக்குங்க?
3: திண்டிவனத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், இல்ல 13 கிலோமீட்டர்.
2: சரி, இளமங்கலம் அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்ததா?
3: ஆமாங்க.
2: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க தொழில?
3: நான் விவசாயம் பண்ணிருக்கேன், இப்போது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கேன்.
2: சரிங்க, உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்க போறீங்க. சொல்லுங்க, நீங்க எந்த நினைவுகளை ஷேர் பண்ண போறீங்க?
3: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வந்து மலை மேல ஏற சொல்லுவாங்க. தலை கசகத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க. நான் வந்து அவங்க கிட்ட வந்து நான் கொய்ச்சிங்கன்னு மலை மேல ஏறிடுவேன். அப்பயும் எங்க அம்மா வந்து என்ன அடிப்பாங்க, அடிச்சு வாடா வந்து தலை கசிக்கிறா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் தலை கசிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு, தலை கண்ணு எரியும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இருந்தாலும் அவங்க என்ன கையை பிடிச்சி கூட்டுன்னு வந்து என்ன தலை குளிக்க வைப்பாங்க. அது இல்லாம இங்க பார்த்த ஒரு திருவிழா நடக்கும், திருநூறுன்ட்டு ஒரு ஊரு, அந்த ஊர்ல வந்து திருவிழா நடக்கும் போது அப்ப வந்து ஆடு மாடு மேய்த்து இருக்காங்க ஒரு பிள்ளைங்க எல்லாம், விளையாட்டு பிள்ளைங்க சிறுவர்கள். அவங்க வந்து அந்த வழியா வந்து ஒரு பெரியவர் வந்து மூட்டை ஏற்றின்னு போவார் கமிட்டிக்கு. அப்ப வந்து இது என்ன பெரியவரா மூட்டைலாம் ஏற்றின்னு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் உளுந்து மூட்டை தான் ஏற்றின்னு போறாரு. இல்லை தேங்காய் முட்டுறா அப்படின்னு உளுந்துன்னா கொஞ்சம் குடுன்னு கேட்பாங்கன்ட்டு தேங்காய் முட்டுறா ஏற்றின்னு போறா அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த சாமி சச்சிவல்ல சாமி வந்து அந்த விநாயகர் தேங்காவுக்கு வந்து கொம்பு முளைக்க வைப்பாரு. இன்னைக்குன்னு பார்த்தா அந்த தீனூர் கோயிலில் பொய்யாமொழி விநாயகர் கோயிலில் தேங்காவுக்கு கொம்பு முளைச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம அங்கே போய் மூட்டி அவர் அவுத்து பார்த்த உடனே எல்லா தேங்காய்க்கும் கொம்பு முளைச்சி போயிருக்கு. அது ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துடுவார், வீட்டுக்கு மறுபடியும் எடுத்துன்னு வந்துடுவார் அந்த மூட்டியை. அப்போதான் நான் வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு இது பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதை நான் கேட்டேன். கதையா கேட்டு அவங்கிட்ட நானு இதை உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் இருக்கேன் இப்ப.
2: சரி, நீங்க சின்ன வயசுல கேட்ட கதை அது. ஓகே, இப்ப வேற யாரையாவது பத்தி ஷேர் பண்ணணுமா, வேற ஏதாவது நினைவுகள் இருக்கா?
3: என் நண்பர்கள் இருக்காங்க மேடம், அவங்களாம் இந்த வானொலி மூலியமாவே எனக்கு நண்பர்கள் கஷ்டம் இருக்காங்க. அபுசாலின்ட்டு ஒரு நண்பர், அப்புறம் ராஜ ஐயான்ட்டு ஒருத்தர், மூத்த நாயார் கலையரசன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் கலை குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, சங்கரன் ஒருத்தர் இருக்காரு, ஐயப்பன் தாரந்தாங்க ஐயப்பன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு, இன்னும் நிறைய திண்டிவன நாராயணன்,

0: மேம் ஓம் சக்தி ஐயா, இவங்களாம் என் நண்பர்கள். வேண்டிய பேர் இருக்காங்க மேம், இதுல வந்து என் நண்பர்கள் அனைத்து பேரும் சொல்றதுக்கு நேரம் இல்லைங்க மேடம்.
1: சரி, இவங்கெல்லாம் வந்து இந்த வானொலி வட்டம் அப்படியா, வானொலி மூலமாக கிடைத்த நட்பு?
0: நட்பு மேடம்.
1: சரி, உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது விஷயம் மறக்க முடியாத நினைவு அது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
0: ஆமாங்க மேடம், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு இருக்கு மேடம். எங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா வந்து மல்லாட்ட கொல்லிக்கு கூட்டின்னு போவாரு. இந்த மல்லாட்ட செடியெல்லாம் எண்ணி வச்சுக்கிறேன்டா, எடுத்துட போறடா, புனிகிட போறடா அப்படின்ட்டு என்னை மிரட்டுவாரு. நான் இருந்தாலும் இப்போ உள்ள காலமாக இருந்தால் அந்த மல்லாட்ட செடியெல்லாம் எண்ணியாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ பிடிங்கிருப்பேன், ஆனால் இப்போயாவது நான் பிடிங்கிருப்பேன். அப்போ பிடுங்க பயந்துக்குமே, எங்கே அடிச்சு வரோன்னு தாத்தா நம்மளை தாத்தா அப்படின்ட்டு நான் மல்லாட்ட செடியாக பிடுங்காத விட்டுடுவேன் மேடம். அதனால் இப்போயும் என்னை வெறுத்து ஓத்துவாங்க மேடம், எனக்கு என்னோடய பெருவங்க. ஆமாங்க மேம், இப்போ ஆனால் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். எங்கள் படிடா படிடான்ட்டு என்னுடைய அப்பா தான் வந்து என்னை வலுக்கட்டாமல் படிக்க சொன்னார். எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு 10th வரைக்கும் படிச்சு அதான் நின்றுட்டேன் நான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பள்ளிக்கூடம் என் நண்பர்களாக கூட போகும்போது

0: அதுட்டு நான் மழை சரியா புனகாத விட்டுட்டுவோம் மேடம். அதனால இப்பயும் என்னை வெறுத்து ஓத்துவாங்க மேடம். எனக்கு என்னோட பெருவங்க ஆமாங்க மேடம். இப்போ ஆனால் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். எங்க படிதான் படிதான் என்னுடைய அப்பா தான் வந்து என்ன வலுக்கட்டாமல் படிக்க சொன்னார். எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சு அதான் நின்றுட்டேன் நான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடம் என் நண்பர்களாக கூட போகும்போது நாங்கள் வந்து இந்த மயானத்தில் எரிப்பாங்க, அந்த எரிஞ்ச கட்டைங்கெல்லாம் கிடக்கும், அதை எடுத்துன்னு போய் கடைங்களில் கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் தேங்காய் ஐஸு பால் ஐஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் மேடம். எங்கள் ஊரில் வந்து அனைத்து கடவுள் ஆலயங்கள் உள்ளது, மாரியம்மன் ஆலயம், பகவான் ஆலயம், அப்புறம் மாதா ஆலயமும் இருக்குது. எங்கள் கைனி வழியிலே இருக்குது மாதா ஆலயம் இருக்குது. எங்கள் கைனி வழியாக தான் அந்த பள்ளிக்கூடம் போவோம்.
1: அப்போ ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிடுவீங்க?
0: ஆமாங்க மேடம்.
1: என்ன ஐஸ் கிடைக்கும் அப்போ?
0: அப்போலாம் வந்து இந்த பெட்டியில் எடுத்துன்னு வருவாங்க மேடம். அந்த எங்கள் ஸ்கூலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேய்ச்சின்னு வருவாங்க, சைக்கிளில் எடுத்துன்னு வருவாங்க மேடம். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த விறகுங்களை கொடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் தேங்காய் ஐஸு பால் ஐஸு கிரேப் ஐஸு அப்புறம் சாதா ஐஸ் கூட விற்கும் மேடம். அதான் அப்பெல்லாம் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க மேடம். அது போல வாங்கி சாப்பிடுவோம் மேடம்.
1: வீட்டுல எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்களா?
0: வீட்டுல கேட்டவங்க கொடுக்க மாட்டாங்க மேடம். இந்த நாகப்பழம் இந்த விநாயகர் கேட்டால் நாகப்பழம் பெருசு எடுத்து போய் அதையும் விற்போம் மேடம். நாங்கள் நாகப்பழமும் விற்போம். அப்போ நாகப்பழம் கிடைக்கும் எங்கள் மரத்துங்களில், அதே பார்த்து ஏறுன்னு சொல்லுவாங்க. இந்த நாவக்கலை எங்கே உடச்சிக்குமோ அப்படின்ட்டு பார்த்து ஏறி பெருச்சிங்க போங்கப்பா. அதான் ஒரு 5 பழம் 50 பைசா அப்படின்ட்டு விற்போம் மேடம். அப்போலாம் வந்து 50 பைசா 1 ரூபா இதெல்லாம் செல்லுபடி ஆகும் மேடம்.
1: சரி, வேற ஏதாவது வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நினைவு சொல்ல முடியுமா?
0: எனக்கு அதான் எனக்கு குழந்தை பிறந்தது வந்து 8 வருஷம் கழிச்சு தான் மேடம். எனக்கு குழந்தைய பிறந்தது நான் போகாத கோயில் கிடையாது. இந்த ஜாதக்காரை நான் அனைத்து அனைவரும் பார்த்துருக்கேன். நான் லாஸ்டாக ஒரு ரெட்டனன்ட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போயிட்டு ஒரு அங்காளம்மன் சாமின்ட்டு சக்தி உள்ள சாமி அது. அந்த சாமியாண்ட போயிட்டு எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் கேட்டதுக்கு அவரு சாமி அவர் மேலே அருள் வந்து எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு நிச்சயம் பண்ணி சொன்னார், சத்தியம் பண்ணி சொன்னார். 2 மகள் பிறந்திருக்காங்க. மூத்த மகள் பேர் வந்து கிருத்திகா, இளைய மகள் பேர் வந்து மகாலட்சுமி.
1: ஓகே, வீடு நிறைய பெண் செல்வங்களை வச்சுட்டு இருக்கீங்க.
0: சின்ன வயசுல இருக்கிறது விட எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்குன்னா நான் படம் பார்க்க போவேன் மேடம். இங்கிருந்து நடந்தே போவோம் நாங்கள் அந்த படம் பார்க்கறதுக்கு. அப்போதைக்கு வந்து எம்ஜிஆர் படம் ஒன்று போய் இருந்தது, நினைத்ததே முடிப்போம்ட்டு. அப்புறம் அஞ்சலின்னு ஒரு படம் போயிருந்தது. அப்புறம் இங்கே சித்தாமுரன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, இங்கே இந்த பக்கம் போனால் அந்த மேல் சித்தாமுரன்ட்டு ஒரு ஊர். அந்த சித்தாமுரி சினிமா அதான் டென்த்து கொட்டா இருக்குது, கீத்து கொட்டா. அந்த பகலாட்டம் மட்டும்தான் நைட் ஆட்டம் மட்டும்தான் பகலாட்டம் கிடையாது அதுக்கு. அப்போ வந்து ஆட்டுக்கேற ஆளமேலன்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம். அதான் நல்ல தேங்காய்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம். இப்போ படம் பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் பார்த்துலாம் மேடம். எங்கள் மாட்டை கவனிப்போம், அதோட நிலத்துக்கு வருவோம் மேடம்.
1: ஆனால் வானொலி கேட்பீங்க?
0: வானொலி கேட்பேன் மேடம், என்ன டைமும் வானொலி கேட்பான், வானொலி தொடர்பு கொண்டு பேசுவேன்.
1: மகிழ்ச்சி.
0: ஆமாம், அதை வேலை செஞ்சீங்கன்னா வானொலி கேட்கலாம் மேடம். நெட்டு மூலியமாகவே நம்ம வானொலி வருது மேடம். அதனால கேட்டுன்னு இருக்கேன். அவங்கள கிட்ட நானும் தொடர்பு கொண்டு பேசணும் மேடம் இப்போ கூட. அதே போல் எனக்கு பிடித்த பாடல்னு பார்க்க போனால் தர்மபுரத்திலிருந்து ஆண் என்ன பெண் என்ன அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும் மேடம். எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் இல்லைங்க மேடம், பக்கத்தூரில் தான் இருக்குது.
1: யாரோட போவீங்க?
0: அம்மா கூட போயிருந்து இருக்கு மேடம். திருமணம் பிற்பாடு நான் சினிமா தேட்டர் நான் தனியாக தான் போவேன் மேடம். ஆனால் போய் அந்த ஏன்னா டைம் கிடைக்கும் போது அப்போ சினிமா தேட்டர் போய் பார்ப்போம் மேடம். மனைவி 2 படத்துக்கு கூட்டின்னு போயிருக்கேன் மேடம். ஒரு படம் பாண்டிக்கே இந்த ருக்குமணி தேட்டர்ன்ட்டு ஒன்று இருந்தது, அங்கே போய் கூட்டின்னு போயிருக்கேன். அப்போ ஆனந்தா தேட்டர்ன்னு ஒன்று இருந்தது, அங்கே கூட்டின்னு போயிருக்கேன்.
1: சரி, இப்போ வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா இந்த நிகழ்ச்சியில?
0: நாங்கள் பொண்ணு பார்க்கும் போகும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு பொண்ணை பார்த்துருந்தோம், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. அப்புறம் 2வது இடத்த பார்த்துருந்தோம், அந்த பொண்ணு என்னை விட வயசு எல்லாம் அதிகமாக இருந்தது. 3வது இடத்த போயிருந்தோம், அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது. அதுக்காக அந்த பொண்ணையே நான் திருமணம் பண்ணிக்கினேன் மேடம்.
1: எதனால பிடிச்சிருந்தது? போய்
0: படிக்கனாலும் அவங்க கொஞ்சம் அழகா இருந்தாங்க, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது.
1: ஓ, அழகுதான் இம்பார்ட்டன்ட்.
0: ஆமாங்க மேடம்.
1: சரி, நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல் நான் ஒலிபரப்பு செய்யறேன். நன்றி.
0: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி. இதை கேட்க அனைவருக்கும் நன்றி மேடம்.
1: நன்றி.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,00,000

0: 40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளி துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக CBCID விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று BJP கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் கால

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2 மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3 வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கும்.

0: இருக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் நியூபார்ன் கேர், அதாவது பிறந்த குழந்தையை வந்து நம்ம வந்து நார்மலா வந்து எப்படி பராமரிப்பது அப்படின்றத வந்து பத்தி பார்க்க போறோம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 2.5 ஒரு 4 கிலோ வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு குழந்தையும் ஒரு விதமான இடையில வந்து பிறப்பாங்க. சோ குழந்தைக்கு வந்து எது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் வெப்பநிலை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. சோ உடல் வெப்பநிலையை வந்து நம்ம வந்து பராமரிப்பது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த உடனே உடனடியாகவே வந்து மருத்துவர்கள் வந்து அவங்க மேல இருக்க அந்த நீரெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் தான் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. குழந்தைய உங்ககிட்ட கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து அவங்களோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகம், நிறைய ஹீட் லாஸ் ஆகி அவங்க ஈஸியா வந்து ஜில்லுன்னு ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அவங்க வந்து ஜில்லுன்னு ஆகாம கதகதப்பா வச்சுக்கணும். சோ கதகதப்பா குழந்தைய நம்ம வச்சுக்கிட்டாதான் குழந்தையோட வெயிட்டும் ஏறும், குழந்தை நல்லா பால் குடிப்பாங்க, சுகர் அளவுலாம் மெயின்டைன் ஆகும், குழந்தையும் ஓவராலா வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. வெயில் நாள்ல நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிரச்சனை இருக்காது. மழை நாள் குளிர் காலத்துல எப்படி குழந்தையை பராமரிப்பதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் போடுறது இல்லாம தலைக்கு வந்து கேப்பு, கைக்கு வந்து கிளவுஸ், காலுக்கு வந்து சாக்ஸ் இதெல்லாம் போட்டு அப்படியும் ஜில்லுன் இருந்தாங்கன்னா இன்னொரு லேயர் கூட நம்ம வந்து குழந்தைய வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சு வெப்ப அளவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துக்கணும். குழந்தையோட வெப்ப அளவு கரெக்டா இருக்கான்னு எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, வயிற்றையும் பாதத்தையும் கை வச்சு பார்த்தா ஒரே மாதிரி கதகதப்பா இருக்கணும். நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரேப் பண்ணாம இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி குளிர் காலத்துல ஹீட் வந்து ஈஸியா வந்து லாஸ் ஆகி கால்லாம் வந்து ஜில்லுன் ஆயிடும். வயிறு பாட்டு தொட்டு பாத்தீங்கன்னா கதகதப்பா இருக்கும், ஆனா கால் பாட்டு தொட்டு பாத்தீங்கன்னா வந்து ஜில்லுன் ஆயிடும். சோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும்னா, குழந்தை வந்து இடை ஏறது எல்லாம் வந்து குறைஞ்சிரும், பிளஸ் குழந்தையோட சக்கர அளவு எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ வந்து குழந்தைய நல்லா கதகதப்பா வச்சிருக்கணும். சோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பேசின மாதிரி தாய்ப்பால் வந்து முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் குழந்தை எப்பெல்லாம் டிமாண்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு வாடி தாய்ப்பால் கொடுக்கும் போதும் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துல இருந்து ஒரு மார்பகத்திலே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். குழந்தைய வந்து எப்ப குளிப்பாட்டலாம், பிறந்த மறுநாளே குளிப்பாட்டலாமா, பிறந்த அன்னைக்கே குளிப்பாட்டலாமான்றதுலாம் ஒரு காமனான டவுட் இருக்கு. சோ வந்து பிறந்த உடனே எல்லாம் குழந்தைய வந்து குளிப்பாட்ட கூடாது. குழந்தை வந்து தொப்புள் கொடி விழுந்த உடனே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்களுக்குள்ள குழந்தைக்கு வந்து இந்த தொப்புள் கொடி வந்து விழுந்துரும். சோ விழுந்துட்ட பிறகு குழந்தைய குளிப்பாட்டலாம். டெய்லிக்கும் குளிக்க வைக்கணுமான்னு கேட்டா டெய்லிக்கும் குளிக்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஒன்னு விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கலாம். இது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாதத்துல பிறந்த நார்மல் வெயிட் உள்ள குழந்தை, 2.5 கிலோக்கு மேல இருக்க குழந்தைங்களை வந்து தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு, அதாவது 7 ல இருந்து 10 நாள் தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு ஒன்னு விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து குளிக்க வைக்கலாம். இதுவே குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 2.5 கிலோ வர்ற வரைக்குமே நம்ம வந்து குளிக்க வைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து அந்த வெப்பம் வந்து குறைஞ்சிரும். தண்ணி ஊத்தும் போது ஈஸியாவே வந்து கொஞ்சம் கோல்டு ஆகிறதுக்கோ இல்ல வந்து உடம்போட வெப்பம் வந்து குறையறதுக்கோ வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அவங்க 2.5 கிலோ வந்துட்ட பிறகு வந்து நம்ம குழந்தைய வந்து குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு காமனான டவுட் இருக்கும். பேட் சைல்டு ரியரிங் பிராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம தொப்புள் கொடியில எதுவுமே வைக்க கூடாது. சோ ஒன்ஸ் தொப்புள் கொடி விழுந்துருச்சுன்னா கூட நம்ம அதை அப்படியே விட்டா அது அப்படியே காஞ்சிரும். நம்ம அதுல ஏதாவது வைக்கிறது, வசம்பு வைக்கிறது இல்ல சாணம் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்தா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு என்னென்ன தடுப்பூசி போடுவாங்க அப்படின்ற டவுட்டும் இருக்கும் நிறைய தாய்மார்களுக்கு. சோ குழந்தை பிறந்த உடன் பாத்தீங்கன்னா 3 தடுப்பூசி போடுவாங்க. வாயில வந்து போலியோ சொட்டு மருந்து, அதுக்கப்புறம் தொடையில வந்து மஞ்சக்காமால ஊசி ஹெபரட்டிஸ் பி ஊசி, அதுக்கப்புறம் தோல்ல இடது பக்கம் கையில வந்து தோல்ல வந்து டிபிக்கான ஊசி அதாவது பிசிஜி வேக்சின், இந்த 3 ஊசியுமே குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க. சோ குழந்தை பிறந்த உடனே என்னென்ன பண்ணணும், தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த தாய்ப்பால் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தை எப்பெல்லாம் கேக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஆன் டிமாண்ட் ஃபீடிங், அதாவது தேவைக்கு ஏற்ப அவங்க குழந்தைங்களுக்கான பசியக்கான அறிகுறி வந்து வெளியில காமிக்கும் போது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து மழை நாள்லயோ நல்லா வந்து ரேப் பண்ணி உடலுடைய வெப்பம் வந்து குறையாம வந்து பாத்துக்கணும். தொப்புள் வந்து எதுவும் வைக்காம பராமரிக்கணும். பிளஸ் குளிக்கிறது வந்து தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு 7 ல இருந்து 10 நாளுக்கு அப்புறமேட்டா ஒன்னு விட்டு ஒரு நாள் வந்து நம்ம குளிப்பாட்டலாம். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த மலை ரொம்ப உயரமானது.

0: அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பார், மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு நட போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பொதிகை மலையின் மடியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான மலைப்பகுதியை நோக்கி பயணிக்கப் போகிறோம். அந்த இயற்கை எழில் நிறைந்த இடம் மாஞ்சோலை மலைகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 முதல் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. பசுமையான தேயிலை தோட்டங்கள், வெண்பனி, அடர்ந்த காடுகள், அருவிகள், அணைகள் என இயற்கையின் அனைத்து அழகுகளையும் ஒரே இடத்தில் காணக்கூடிய அரிய சுற்றுலா

2026 அன்று உள்ளபடி அனுபவம் குறைந்தது 3 ஆண்டு பணி. தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதியாகும்.

கோட் படத்திற்காக பவதாரணி விஜய் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:40. த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: பிகாம் தேர்ச்சி. வயது வரம்பு: 18 முதல் 35 வரை. 1

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மாஞ்சோலை மலைகள் பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மாஞ்சோலையின் பெரும்பகுதி தேயிலை தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இங்கு காலையில் பனிமூட்டத்துடன் உதயமாகும் சூரியனின் காட்சி மனதை கொள்ளை கொள்ளும். காற்றில் கலந்த தேயிலை மனமும் பறவைகளின் இனிய குரலும் இயற்கையின் இசையாக ஒலிக்கின்றன. மாஞ்சோலையை சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் முதன்மையானது மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணை தாமிரபரணி ஆற்றின் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். மலைகளுக்கு நடுவே நீல நிறத்தில் பறந்து விரிந்த நீர்ப்பரப்பு கண்கொள்ளா காட்சியை வழங்குகிறது.

0: லபர் பந்து படத்திற்காக பிரதீப் குமார், ஷிவாங்கி மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:46.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மாஞ்சோலை மலைகளும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் அடுத்து போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால் மணிமுத்தாறு அருவி. மணிமுத்தாறு அருவி பாறைகளின் மீது வெள்ளை நுரையாக விழும் நீரும் அதை சுற்றியுள்ள பசுமையும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. மாஞ்சோலை அமைந்துள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் உயிரினப் பன்மைக்காக மிகவும் புகழ் பெற்றது. புலி, சிறுத்தை, இந்திய காட்டெருமை, சாம்பார்மான், நீலகிரி லங்கூர், சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட பல அரிய விலங்குகள் இங்கு வந்து வாழ்கின்றன. ஏராளமான வண்ணமயமான பறவைகளும் காணப்படுவதால் இது பறவை ஆர்வலர்களுக்கும் சிறந்த இடமாக உள்ளது. நேரம் 7:47:55. பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கெமிக்கல் டெக்னீஷியன் 60, கெமிக்கல் ஆபரேட்டர் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 என மொத்தம் 154 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா தேர்ச்சி. வயது வரம்பு 1/7/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹590. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு bharatpetroleum.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மாஞ்சோலை மலைகளை பற்றி உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பர் கோதையாறு மாஞ்சோலையிலிருந்து மேலே செல்லக்கூடிய மலைப்பாதையில் அமைந்துள்ள அப்பர் கோதையாறு மேற்கு தொடர்ச்சி மலையின் அமைதியான பகுதிகளில் ஒன்றாகும். அடர்ந்த வனப்பகுதி, குளிர்ந்த காலநிலை, அடிக்கடி மலைகளை தழுவி செல்லும் மேகங்கள் ஆகியவை இந்த இடத்தின் சிறப்புகள். இப்பகுதியில் முக்கியமான நீர்த்தேக்கங்களும் நீர்மின் திட்டங்களும் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் மின்சார உற்பத்தி மற்றும் நீர் மேலாண்மையில் இந்த பகுதி மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மாஞ்சோலை மலைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை தான் நாம் வந்து சுற்றுலாத்தலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். காக்காச்சி மாஞ்சோலை பகுதியில் மிகவும் குளிர்ச்சியான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காக்காச்சி உயரமான மரங்கள், அடர்ந்த சோலை காடுகள், அரிய மூலிகை தாவரங்கள் மற்றும் பல்வேறு பறவை இனங்கள் இந்த பகுதியில் இயற்கை வளமாக சொல்லப்படுது. நேயர்களே, இதுவரை மாஞ்சோலை மலைகள் பற்றி நாம் இந்த நகருலா நிகழ்ச்சியில் சுற்றுலாத்தலங்களையும் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலாத்தலத்தோடு அடுத்த நகருலா நிகழ்ச்சியில் சந்திப்போமா? நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று IIT டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் குடியரசுத் தலைவர் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம், இயக்குநர் தங்கப்பதக்கம் மற்றும் பெர்ஃபெக்ட் 10 தங்கப்பதக்கங்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளும் தகுதியான மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரி காவல்துறைக்கு நாட்டின் உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு

0: அமித்ஷா இன்று புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையை ஒட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காரைக்காலில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு CPR உள்ளிட்ட உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளில் பயிற்சி அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையினர் பயிற்சி திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே மின்துறை ஒத்துழைப்பு குறித்து புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இலங்கை எரிசக்தித்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே ஆகியோர் கலந்து கொண்டனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வு மேற்கொண்ட பின் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம்.

இன்றைய தகவல் தளத்தில் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இன்று கடைபிடிக்கப்படும் சர்வதேச பூனை தினம் பற்றி பார்க்கலாம். பூனை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் வாழ்ந்து வரும் ஒரு அன்பான செல்ல பிராணி. இன்று உலகில் நூற்றுக்கணக்கான பூனை இனங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான தோற்றமும் குணமும் பழக்க வழக்கங்களும் உள்ளன.

இன்றைய தகவல் தளத்தில் பூனைகள் மற்றும் பூனை அரிய வகை பூனை இனங்கள் பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூனைகளின் அற்புதமான திறன்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பூனைகளுக்கு இரவு நேரத்தில் நன்றாக பார்க்கும் திறன் உள்ளது. மனிதர்களை விட மிக குறைந்த வெளிச்சத்திலும் அவை எளிதாக நகர முடியுமா. பூனைகளின் மீசை முடிகள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அவை சுற்றுப்புறத்தை உணரவும் குறுகிய இடங்களில் செல்ல முடியுமா என்பதை அறியவும் உதவுகின்றன. பூனைகளின் செவித்திறன் பற்றி சொல்லும்போது, அதனோட செவித்திறன் வந்து மிகவும் கூர்மையானது. மனிதர்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகளையும் அவை எளிதில் உணரக்கூடியவை. சில ஆய்வுகளின்படி செல்ல பூனைகளுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமை உணர்வை குறைக்கவும் உதவுகிறது அப்படின்னு மருத்துவ ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. பலருக்கு பூனைகள் ஒரு செல்ல பிராணி மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினராகவே மாறிவிடுகின்றன. நேரம் 8:09:10. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு தேசமே பெரிது. ஆம் நேயர்களே, தேசமே பெரிது என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை தொண்டமானத்தம் துணை மின்நிலையத்திலிருந்து பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் உள்ள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 8:13:50. நேயர்களே, நிலையத்தில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு, 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

பூனைகளோட செயல்பாடு எப்படி இருக்குது, அதோட தோற்றம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூனைகள் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 12 மணி முதல் 16 மணி நேரம் வரை தூங்கக்கூடும். ஒரு பூனை தனது உடலின் உயரத்தை விட பல மடங்கு உயரம் தாவும் திறன் கொண்டது. ஒவ்வொரு பூனையின் மூக்கின் வடிவமும் மனிதர்களின் கைரேகையைப் போலவே தனித்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பூனைகள் தங்களின் உடலை நாக்கினால் சுத்தம் செய்து பராமரிக்கின்றன.

இன்றைய தகவல் தளத்தில் பூனைகள் பற்றி தான் நாம் வந்து தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமது வீடுகளை சுற்றியுள்ள தெரு பூனைகளுக்கு உணவு தண்ணீர் கிடைக்க நம்ம ஒவ்வொருத்தங்களும் உதவலாம். அவற்றை துன்புறுத்தாமல் அன்புடன் நடத்த வேண்டும். செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் தடுப்பூசி, மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுத்தமான சூழலை உறுதி செய்ய வேண்டும். பூனைகள் இயற்கை சமநிலையில் ஒரு பங்கு வகிக்கின்றன, ஆனால் அவற்றை பொறுப்புடன் வளர்ப்பது மிகவும் முக்கியம். வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் அவற்றையும் சுற்றுச்சூழலையும் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க முடியும்.

இன்றைய தகவல் தளத்தில் சர்வதேச பூனைகள் தினமான இன்று பூனைகள் பற்றின தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரிய வகை பூனை இனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோகோகே, அதாவது இந்த பூனை இனம் கென்யாவின் காடுகளில் இயற்கையாகவே உருவான அரிய இனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழுப்பு மற்றும் கருப்பு நிற கோடுகளுடன் காணப்படக்கூடிய இந்த இனத்தோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து சிறுத்தையை நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கக்கூடிய இந்த பூனை உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இந்த இனம் இருக்குது. அந்த இனம்தான் சோகோகே

இன்றைய தகவல் தளத்தில் செல்ல பிராணி பூனைகளை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரிய வகை பூனை இனங்களை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். காரட், தாய்லாந்தை சேர்ந்த இந்த பூனை, வெள்ளி கலந்த நீல சாம்பல் நிற ரோமங்களும் பச்சை நிற கண்களும் கொண்டது இந்த அரிய வகை பூனை காரட். தாய்லாந்தில் திருமண பரிசாக வழங்கக்கூடிய பழக்கமும் அங்கு இருந்துள்ளது. அதாவது திருமணங்கள், எந்த ஒரு திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு செலிப்ரேஷனுக்கும் ஒரு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய வகையை சேர்ந்து தான் இந்த அரிய வகை பூனை காரட் என்ற இனம்.

இன்றைய தகவல் தளத்தில் பூனைகள் பற்றி தான் நாம் தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரிய வகை பூனை இனத்தில் அடுத்தது வந்து டர்க்கிஷ் வான். அதுதான் துருக்கி நாட்டின் வான் ஏரி பகுதியை சேர்ந்த இந்த இனம் தண்ணீரை விரும்பக்கூடிய சில பூனைகளில் ஒன்றாகும். பெரும்பாலான பூனைகளை தண்ணீரை தவிர்க்கும் நிலையில் இந்த இனம் நீந்துவதிலும் ஆர்வம் காட்டுகிறது. இதனால் இதை நீந்தும் பூனை என்றும் அழைக்கிறார்கள். இந்த டர்க்கிஷ் வான் என்ற பூனையை நீந்தும் பூனை அப்படின்னு சொல்கிறாங்க.

இன்றைய தகவல் தளத்தில் சர்வதேச பூனைகள் தினம் பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். செல்லப்பிராணி பூனையை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தோம். அரிய வகை பூனை இனத்தை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்திருக்கோம். சிங்கப்பூரா, ஆம், சிங்கப்பூரா, அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த இந்த இனம் உலகின் மிக சிறிய வீட்டு பூனை இனங்களில் ஒன்று. உடல் அளவு மிகவும் சிறியதாகவும் துடிப்பாகவும் இருந்தாலும் மனிதர்களுடன் எளிதில் பழகக்கூடிய குணம் கொண்டதாகவும் இருக்கு இந்த சிங்கப்பூரா பூனை இனம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

தோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை AS முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. இந்தியாவிற்கு எதிரான அரசின் கொள்கையில் பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். மேலும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பொருட்களுக்கு சுங்கவரி 200% உயர்த்தப்பட்டதாக கூறினார். அட்டாரி சோதனை சாவடி மூடுதல் உள்ளிட்ட பல ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ள மருத்துவ உபகரணங்களின் சந்தை மதிப்பு 2047 ஆண்டிற்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததை தொடர்ந்து விண்வெளி துறையில் நாடு பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 21 வெளியிடப்பட உள்ளதாகவும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரிஜேஷ் பாண்டே தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் லக்ஷயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உயரிய பிளாட்டினம் சான்றிதழ் தொடர்ச்சியாக 2வது முறையாக புதுச்சேரி ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மகப்பேறு சேவைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். லடாக்கில் நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்திய ராணுவ அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் கேட்டாலே இனிக்கும் ஸ்லைடில் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்றத பாடலோட இடம்பெற்றுள்ள படத்தை டைப் பண்ணி பாடலோட முதல் வரியை டைப் பண்ணிட்டீங்க அப்புறம் யார் யார் விரும்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை டைப் பண்ணால் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் நேற்று யார் யாருக்கு விருப்ப பாடலை நம்ம ஒளிபரப்பியிருக்கோமோ அவங்களே இன்றைக்கி திருப்பி கேட்டாச்சுனாக்கா அந்த பாடல் வந்து ஒளிபரப்ப இயலாது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேட்டவலம் குமார் என்ற நேயர் விரும்பி கேட்டிருப்பது படம் தூரல் நின்று போச்சு.

நேரம் 10:07:45. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சென்னை மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்டிருப்பது. படம் சத்யா.

கேட்ட பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன். படம் ஒரு ஊமையின் ராகம். நேரம் 10:15. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் சென்னை அந்தோணிராஜ் விரும்பி கேட்டது. படம் பயணங்கள் முடிவதில்லை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாதிராஜா படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன்.

நேரம் 10:25. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் நாலு வேதபதி வேதாரண்யம் கே.பி. ராஜதுரை விரும்பி கேட்டது. படம் பெரிய வீட்டு பண்ணக்காரன்.

நேரம் 10:30 35 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என் நெஞ்சம் உனக்காக படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்பிரமணியன்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குங்குமச்சமிழ் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி.

நேரம் 10:40 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் சென்னை கோவூர் சூரியமூர்த்தி விரும்பி கேட்டிருப்பது. படம் நினைத்தாலே இனிக்கும்.

நேரம் 10:45. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு தேசமே பெரிது. ஆம் நேயர்களே, தேசமே பெரிது என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நேயர் நேரத்தில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஜேக்கப் சத்யசீலன். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் இந்திரா படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் புவனகிரி துளசிராமன்.

நேரம் 10:50. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜ்முதீன்.

நேரம் 10:56. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் நாகை பாபு விரும்பி கேட்டிருப்பது. கடலூர் சுரேஷ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், நன்னிலம் நாராயணன், ஷாகுல் அமீத் ராஜா, சென்னை பாவலர் சுரேஷ் பாபு, இவர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கிறது. மலையூர் மம்பட்டியான் படத்திலிருந்து பாவலர் சுரேஷ் பாபு அவர்கள் நிறைய கவிதைகளை இந்த பதிவில் வந்து பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா துலாக்கோல் பகுதிக்கு கடிதங்கள் மூலம் தெரிவிச்சிங்க அப்படிங்கன்னா உங்களுடைய கடிதங்கள் துலாக்கோல் பகுதியில் வாசிக்கப்படும்.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐஐடி டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க துறைகளில் ஐஐடி டெல்லி எப்போதும் சிறப்பான பங்களிப்பை செய்து வருவதாக பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முன்னோடி நிறுவனத்தின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திக்க தாம் மிகவும் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாகிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசின் லக்ஷயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உயரிய பிளாட்டினம் சான்றிதழ் தொடர்ந்து 2வது முறையாக புதுச்சேரி ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மகப்பேறு சேவைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேஹி தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 112 சிறப்பு ரயில்கள் வரும் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் செயின்ட் லூயிஸ் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் பட்டத்தை இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா வென்றுள்ளார். முன்னதாக ஜூன் மாதம் ஓஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 போட்டியிலும் அவர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் நம் இனிய புதுவை முதன்மை அலைவரிசை நேயர்கள் பங்கு வரும் நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. இன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 மகாத்மா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் இந்த இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்த இந்த இயக்கம் மக்களிடையே விடுதலை உணர்வையும் தேசிய ஒற்றுமையையும் வலுப்படுத்தியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 8 வெள்ளையனை வெளியேறு இயக்க நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் நன்றி உணர்வுடன் நினைவு கூறுவோம். நாட்டுப்பற்று, ஒற்றுமை, பொறுப்பு ஆகியவற்றை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். இன்றைக்கி இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்க நினைவு தினத்தையொட்டி தேசமே பெரிது அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசணும் அப்படின்னா 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு உடனே அழையுங்கள். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் சார், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்,
1: மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க,
1: எனக்கான தலைப்பு சொல்லுங்க.
0: தேசமே பெரிது.
1: நம்ம பாரத தேசம் அது வந்து மிகப்பெரிய ஒரு தேசம். அதுல பல மொழிகள் இருக்கு, பல இனம் இருக்கு, மக்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. பாரத தேசம் ஒரு பெரிய தேசம் அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான வாய்ப்பு அப்படிங்கறது அமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நபர் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பிரத்யேகமான நலத்திட்டங்கள் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரிதான் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த தேசம் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத உருவாக்கி எவ்வளவு நாடுகள் நம்ம மேல போர் தொடுக்க வந்தாலும் அரணா பாதுகாவலர்களாக இராணுவத்தினர்லாம் இருந்து நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும்னு எல்லையில காத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மிகப்பெரிய நாடாக இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டு பிரதமர் வெளிநாடுகளுக்கு போய் நல்ல திட்டங்கள் கைச்சாத்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில புதிய புதிய விஷயங்கள்ல உருவாக்குறாங்க. எல்லாத்தோட பெரிய தேசமாக இருக்கிறதுனாலதான் இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளுமே ஆச்சரியமா வான் உயர்ந்து அப்படியே என்ன சொல்றது விண்ணை முட்டும் அளவிற்கு நம்மளுடைய பெருமை அப்படிங்கிறது மற்ற 200+ நாடுகளுக்கு இடையே இருக்கு. இப்போ பெரிய தேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கறது கொண்டிருக்கும். அந்த நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா நம்ம குறுவை சாகுபடி அப்படிங்கறது செய்யலாம், விவசாயம் அப்படிங்கறது செய்யலாம், மரம் நட்டு மரம் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கறத செய்யலாம். என்ன இல்ல இந்த பாரத பூமியில அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் பெரிய நாடாக இருந்தாலும் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆசிரியராகணுமா, எனக்கு தச்சராகணுமா, அல்லது எனக்கு வந்து ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய சின்ன வேலையில இருந்து மிகப்பெரிய வேலை வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அத உருவாக்கி தருவதே இந்த ஒரு பெரிய தேசம் தான். எனவே நமது பாரத தேசம் அப்படிங்கிறது நமக்குரிய ஒரு அங்கீகாரத்தை தருகிறது. நாமும் பாரத தேசத்திற்கு பொறுப்புணர்வா நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கறத செய்யணும். இப்ப அரசு நலத்திட்டங்கள் அப்படிங்கறது மக்களுக்காக செய்யப்படுகிறது. அது தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லறது ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறது எப்ப நிகழும்னா ஒவ்வொரு தனி மனிதனாக பொறுப்புணர்வோடு செயல்படும் பொழுதுதான் பெரிய தேசமாக இருந்தாலும் கட்டுக்கோப்பான தேசமாக உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி அப்படிங்கறதும் நமது தேசத்திற்கு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அன்றைய காலகட்டத்துல நம்ம ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சவாலாக இருந்தது. ஏன்னா இப்ப டிஜிட்டலைஸ்

அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகல. ஆனா இப்ப பாருங்க, இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால பல்வேறு துறைகள் அப்படிங்கறது வளர்ச்சி கண்டிருக்கு. ஈவன் நிறைய விஷயங்கள் நமது பாரத தேசத்துல அயல் நாடுகளுக்கு ஈக்குவலா காம்பிடிட் எனப்பா நம்ம போராடக்கூடிய அளவிற்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது டெவலப் ஆயிருக்கு. இதற்கு ஒரு முக்கிய காரணமே ஒரு தேசமாக நம்ம ஒன்றுபட்டு நம்ம அறிவை வளர்த்து கொண்டு தேவையான சமயங்கள்ல அந்த அறிவை வெளிப்படுத்தி, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே கரம் கோர்த்து ஒன்றாக குரல் கொடுத்து நம்ம தேசத்தை நாமளே அரணாக இருந்து பாதுகாக்கிறோம். அப்போ மிகப்பெரிய தேசமாக இருக்கக்கூடிய இந்தியால கருத்து சுதந்திரம் அதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் இருக்கு, நம்ம தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு இருக்கு. அதனாலதான் அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தாய் திருநாடு அதை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு, எதற்கு அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்யறது. நம்மளுடைய அளப்பரிய பங்கை நம்ம பெரிய தேசத்திற்கு கொடுக்கும் பொழுது நமது பெரிய தேசம் இன்னும் வலுப்பெற்று பல்வேறு விஷயங்கள்ல தன் நிகர் ஒரு நிலைய அடைவதற்கான ஒரு

0: ஒரு இருக்கு. அதனாலதான் அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தாய் திருநாடு அதை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு, எதற்கு அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்யறது, நம்மளுடைய அளப்பரிய பங்க நம்ம பெரிய தேசத்திற்கு கொடுக்கும் பொழுது நமது பெரிய தேசம் இன்னும் வலுப்பெற்று பல்வேறு விஷயங்கள்ல தன் நிகரற்ற ஒரு நிலைய அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கறதும் இருக்கும் இல்லையா.
1: ரொம்ப நன்றி, ரொம்பவே சூப்பராக கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றியா, வணக்கம்.
1: வணக்கம். நிகழ்ச்சியில் தற்போது ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழருக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க.
1: நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழ்க்கை வாழும் வாழ்க்கை இனியது. என் நாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது. பாடல் வரிகள்ல சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், நம்ம தலைப்புக்கு வருவோம்.
0: சொல்லுங்க.
1: இப்ப சமீபத்துல பெஞ்ஞானந்த சதுரங்க வேட்டையில பதக்கங்களை வந்து இருக்கிறாரு. இதை தாண்டி சிந்து அப்படிங்கிறவங்க பேட்மிண்டன்ல பதக்கங்களை வாரி குவிக்கிறாங்க. இந்த மாதிரி விளையாட்டுலயும் சரிதான், மத்த எந்த ஒரு விஷயத்திலும் சரிதான், நம்ம நாடு அப்பாறு முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. வேலூர் சிப்பாய் கழகம், அது நம்ம சொல்ல மறந்துட்டாரு எங்க நண்பர். அந்த சிப்பாய் கழகம் வேலூர்ல தான் முதல் தொடங்குச்சு. அது பிற்பாடு தண்டி, அதுக்குப்பாடு வேதாரண்யம், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல சுதந்திரம் உருவாகிறதுக்கான முதல் புள்ளி. சும்மா கிடைத்து விடவில்லை இந்திய சுதந்திரம். எந்த ஒரு விஷயத்திலும் அஹிம்சையா நம்ம கேட்டோம்னா கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்திலும் சரிதான், இந்த காலத்திலும் சரிதான். பல்வேறு இடையூறுகளையும் பல்வேறு வழிகளையும் பல்வேறு காயங்களையும் பல்வேறு மரணங்களையும் தாண்டிதான் நம்ம இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த கிடைத்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கவும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம சாதியில மொழியில மதத்தில இனத்துல உடைகள் இல்ல கலாச்சாரங்கள்ல நம்ம பல்வேறு கோணங்களை நாம மாறுபட்டு இருந்தா கூட நாம் அனைவரும் இந்தியரே.
0: சரி,
1: அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாட்டு ஒரு ஒற்றுமை கூட்டை நாம கட்டி வச்சிருக்கிறோம். சில சில இடங்கள்ல சில சில குறைபாடுகள் இருக்கலாம், அது நமக்கு கவனத்துல எடுத்துக்க வேண்டாம். அதே நேரங்கள்ல இந்த தேசம்னு சொல்ற நேரங்கள்ல இவ்வளவு விடுதலை போராட்ட வீரர்கள் இவ்வளவு சொல்ல துயரங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு வழிகளை சுமந்து இருக்கிறாங்கிற போது அவங்களுடைய தங்களுடைய குடும்பங்கள்லாம் இழந்து மறந்துதான் இந்த சுதந்திர போராட்டத்துல முன் வந்திருக்கிறாங்க.
0: நிச்சயமாக உண்மைதான்.
1: அன்னைக்கு இருந்து ஜான்சி ராணி மன்னரா இருந்த ஜான்சி ராணியை ஆங்கிலத்துக்கு போராடுனது ஒரு வரலாறு, இல்லைன்னு யாராலையும் மறுதளிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை கூட இடுப்புல கட்டிக்கிட்டு அவங்க அந்த போர் முரசு பண்ணி போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு படக்காட்சி நான் பார்த்தேன் நானு. இப்படி இந்திய சுதந்திரம் சொல்ற இடங்கள்ல நம்ம நிறைய தொல்லைகளை நிறைய வழிகளை தாண்டிதான் நம்ம பயணிக்கிற இந்த காலகட்டத்துல நாம நம்ம சுதந்திரத்தை நம்ம தாய் நாட்டை இன்னொரு விட்டு கொடுக்காம பாதுகாக்கணும். அந்த விட்டு கொடுக்காம நான் பாதுகாக்க சொன்ன நாம வந்து இன்னொரு நாட்டுக்காரன் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கும் பயப்படுற அளவுக்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கணும். நம்மகிட்ட ஒற்றுமை சிதைஞ்சு போற நேரங்கள்ல அந்த அடுத்த நாட்டுக்காரன் நம்ம இடம் கொடுக்கற மாதிரி ஆயிடும். அது மாதிரி இடம் கொடுக்கற மாதிரி ஆயி போச்சு சொன்ன என் கிராமத்துல சொல்லுவாங்க, ஆண்டி எப்ப சாவம் கந்தல் எப்ப மீறும் சொல்லி அவங்க நம்மள வந்து பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் கூட நம்ம அனுப்புறதுக்கு வெளிநாட்டுல நம்ம நாட்டுல இங்கிலாந்துக்கு அவங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமங்களை தாண்டிதான் நம்ம அனுப்பணும். இதனால இந்த நாட்டுல வாழறதுக்கு முடியவே முடியாது. அவங்க எல்லாம் ரொம்ப எதிர்ப்பு கோணத்துல இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அவங்க நம்ம இதெல்லாம் அவங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அவங்க பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க. அவங்களும் ராணுவத்தை வச்சுக்கிட்டு காவல்துறையில வச்சுக்கிட்டு நம்ம நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லாத துயரங்களை பண்ண பார்த்தாங்க, சுட்டு கூட அழிக்க பார்த்தாங்க.

0: அதுக்கெல்லாம் நாம என்ன அடிபணிஞ்சு போறாங்க. நாம உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு வாழ்ந்த பூமி அல்லவா இது. அதனால நாம இந்த இந்திய நாட்டையும் இந்திய நாட்டுடைய பண்பாட்டையும் நம்ம பாதுகாக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இந்தியானா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன, அங்க என்னென்ன மொழிகள் இருக்கு, அங்க என்னென்ன உடைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன கலாச்சாரங்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஒற்றுமையுடைய அவசியத்தை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல கூட இந்த குடியரசு இந்த சுதந்திர தினம் சொல்றாங்க, கொடியேற்றாங்க, இனிப்பு கொடுக்கறாங்க, வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அதே காலகட்டங்கள்ல மாணவி மாணவர்களுக்கு வகுப்பு ஆசிரியர்கள் சுதந்திரம்னா என்ன, இந்த சுதந்திரம் கிடைச்சா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வகுப்பு ஆசிரியர்கள் தொடக்க பள்ளிக்கூடத்துல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அது மேல்நிலை பள்ளிக்கூடம் தாண்டி கூட போகலாம், ஏன் கல்லூரில கூட சொல்லிக் கொடுக்கலாம். அதனால தப்புல ஒரு இணைப்பு பாடம் அப்படி பாடம் நடத்துகிற போக்கிலேயே இத ஒரு இணைப்பா சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா நீதி போதனைங்கிறது நாங்க படிக்கிற காலத்துல இருந்தது இல்லையா, அதுல நிறைய செய்திகள் நாங்க படிக்கும் போது கேட்டோமே இல்லையா. நீதி போதனை எல்லாமே நம்ம மௌனியை கொடுக்கிற தலைப்புகள் இருந்து வந்த நிறைய செய்திகள் தான் நீதி போதனைகள். அப்ப இருந்து எங்க ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த நீதி போதனைகளை இப்படி எங்களால பேச முடியுது. பொறுமைனா என்ன, விட்டு கொடுக்கறதுனா அனுசரித்து போதும் என்ன, ஒற்றுமைனா என்ன, தியாகம்னா என்ன, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வகுப்பு ஆசிரியர்கள். அப்பப்ப அந்த ஓய்வு கிடைக்கணும்னா ஒரு துணை பாடமும் ஒரு நிமிஷம் அதை சொல்லி கொடுப்பாங்க. அது போல இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் வகுப்பு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு இந்திய சுதந்திரத்துடைய அவசியம் என்னங்கிறது சொல்லி கொடுக்கணும். நாம் யாருக்காகவும் எதற்காகவும் யாரையும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்முடைய தன்மானத்தை யாருக்காக விட்டு கொடுக்குறேன்.
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: அப்ப தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டோம்னாலே நம்ம நிராதரவா போயிடுவோம், அடிமைகளாய் போயிடுவோம். இதுவரையும் நம்ம அடிமைகளா வாழ்ந்த மண் ஏறி போச்சு. இனியும் யாருக்கும் யாரும் நீங்கள் அடிமை இல்லை என்பதை நாங்கள் இங்க நாங்க பல்வேறு தன்னங்களை உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம். திருப்பூர் குமரன் மறக்க முடியுமா, அவர் எவ்வளவு இருந்த நாட்டுல அந்த இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு மரணத்தை எழுதி கொண்டாரு பாத்தீங்களா, 29 வயசுல வாழ வேண்டிய வயசுல. இப்படி இந்த தமிழ்நாடுங்கிறது இந்த சுதந்திரத்துக்காக நிறைய துயரங்களை பட்டிருக்கு, நிறைய உழைப்புகளை கொடுத்திருக்கு, நிறைய குடும்பங்களை மறந்துருக்கு. அதனால இதெல்லாம் நாம கவனத்துல எடுத்துக்கணும். வானொலி இது போல தலைப்புகளை கொடுக்கணும், வானொலி நிறைய கேட்கணும், வானொலியில வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய கேட்கணும்.
1: பொது
0: கைதியும் கணினியும் கொடுக்காத செய்திகளை கொடுக்காத கருத்தை வானொலியால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் வானொலி மற்ற ஊடகங்களை விட முதன்ற இடத்தில் வானொலி ஒரு உச்சியில இருக்குது, அது குன்பின் மல்லிகை விளக்கா இருக்கு வானொலி. அந்த இடத்துக்கு வாருங்கன்னு சொல்லி எங்க இளைஞர்களை அழைக்கிறோம், எங்க இளைஞர்களை அழைக்க எங்க இளைஞர்களை அழைக்கிறோம். ஒற்றுமைகளை கூட்ட கட்டுங்க, ஒற்றுமையோட வாழுங்கன்ற வேண்டுகோளை முன் வைக்கிறேன். இது பல இடங்களுக்கு செய்தி போட்டு கிடைக்கும், இனியாவது மாற்ற கிடைக்குதான் பார்ப்போம். மாற்ற முன்னு தானே பாராது. நன்றி.
1: ஆமாங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: நம்முடைய நினைவு அஞ்சாவது அஞ்சலி செலுத்தணும். எத்தனை பேர் பாடுபடும், அத்தனை பேர் இன்னும் நிறைய பேர் வந்து திருமணம் செய்யாம கல்யாணம் பண்ணிக்காம குழந்திருக்காங்க. பிறந்தது காமராஜர் இருக்காரு, அவரு நாடு சுந்தர் அடைஞ்சதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாருங்க.
1: நீங்க இன்னைக்கு தேசமே பெரிது, தேசத்தில் உள்ள முக்கியத்துவம் அதை பத்தி சில கருத்துக்களை சொல்லுங்க.
2: என்ன போட்டீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வீடு பெருசா இந்த மூடு பெருசான்னு கேட்டா புதுரை செலவா பெருசுன்னு சொல்லுவேன். என்ன பொறுத்திருக்கேன் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா, என் மிஸ்ஸஸ் எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாமே சொல்லுவாங்க, இவருக்கு என்ன இவரு என்ன சொல்ல இவனுக்கு என்ன இவன் தேசம் தான் முக்கியம் கூட்டை பார்க்க மாட்டான். இதெல்லாம் விடி, நான் வீடு விடி நீ என்ன சொன்ன சொல்லுவாங்க என் வீட்டுல, இதெல்லாம் விடி எடுத்து எடுத்துக்காதம்மா நீ நம்ம திணி பத்தியில விட்டு விட்டு பிடிங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு செய்யணும்.

0: அதாவது உடம்பு முடியலைங்க. இருந்தா கூட தேச நாடுன்ற போது உடனே செய்வேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப தம்பி கலையில சொன்ன மாதிரி நான் மாசம் மாசம் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பள்ளிக்கூடத்துக்கு பசங்க அட்ஜஸ்ட்
1: பண்ணுவேன்,
0: குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு ட்ரிப் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி பசங்க கண்டிப்பா திருந்துங்கன்னு
1: சொல்லுவேன்.
0: நல்லபடியா நடங்க, ஒழுங்கா இருங்க, பெரிய பெரிய தலைவர்களை பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கை பண்ண செய்யுங்க சொல்லுவேன். அதாவது சொன்னதுங்க, கிட்டத்தட்ட எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 250 பசங்க படிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 பசங்க கேட்டா போறாதா?
1: கண்டிப்பா நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம்.
2: அன்பு தம்பி அவர்களுக்கான வார்த்தைகளுடன் அவங்க பேர் என்னது?
1: இன்னைக்கு தலைப்பு தேசமே பெரிது.
2: இல்ல இன்னைக்கு தலைப்பு
1: கேட்டேன்.
2: தலைப்பு உங்க பேர் என்னன்னு கேட்டேன்.
1: என் பேரு ஜேக்கப். இன்னைக்கு தலைப்பு வந்து தேசமே பெரிது.
2: நிச்சயமா, அதாவது தேசமே பெரியது என்றால் என்ன? நம்முடைய ஆளுகின்ற பூமி பாரத பூமி. அந்த பாரத பூமியை யார் கண்டார்கள்? பல மன்னர்கள், குறுநில மன்னர்கள். இப்படி இந்தியா முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை ஆண்ட அத்தனை எத்தனை சமஸ்தானங்கள், எத்தனை பேரரசர்கள், இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் தான் வந்து வளமான நாடு, வளமான பூமி, அத்தனை பூமியையும் தான் வந்து வந்து பார்த்தார்கள். இதை எப்படி அடைய வேண்டும், எந்த முறையில் அடைய வேண்டும் என்றுதான் அவர்களுடைய குறிக்கோள். வந்து பார்க்கும்போது இங்க எல்லாமே மன்னர்கள் தான். இவர்களை பிரித்து எப்படி ஆளணும், அந்த பிரித்த ஆளும் சக்தி தான் அவர்களுக்கு பெரிய உந்துதல். யார் யாரை வந்து டெல்லி சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள், முகலாயர்கள், இந்த பக்கம் மராட்டியர்கள், இந்த மாதிரி பல பகுதிகளை ஆண்ட அவர்களை வந்து இந்த பாகுபாடுகளை வைத்துக் கொண்டு எல்லாரையும் பிரித்து ஆண்டார்கள். அப்ப அவங்க ஆண்டார்கள் யாரு? ஆங்கிலேயர்கள். அப்ப ஆங்கிலேயர்கள்ட்ட நாம் பெற்ற சுதந்திரம் என்ன? அதைதான் முக்கியமா பார்க்கணும். அவர்களோட போராடி எப்படி வெற்றம் பெற்றோம்? அவ்வளவு சீக்கிரம் போனாங்களா? 250 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க. முகலாயர்கள் 400 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு கெடுபிடி கிடையாது. ஆங்கிலேயர்கள் அவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட்டதாக வரலாறு நம்ம பார்க்கிறோம். அந்த வரலாறு வந்து நம்ம வந்து அடைந்த துன்பங்களுக்கு அதே கிடையாது. அது எப்படி பெற்றோம்? ஒற்றுமை, நம்முடைய மக்களின் ஒற்றுமையை சக்தியை பயன்படுத்திதான் பெற்ற நம்பி. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படிப்பட்ட திறம்படி, எத்தனை மரணங்கள், எத்தனை தியாகிகள். நம்முடைய தென்பகுதியில தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அந்த வடநாட்டுல வந்து பஞ்சாப், இப்படிப்பட்ட பகுதிகளில் வந்து நம்முடைய மாபெரும் இந்திய வீரர்கள் வந்து மக்கள். அப்புறம் வந்து இந்த பகுதியில் வந்து திப்பு சுல்தான், அவர் தான் வந்து இந்தியாவில் வந்து முதல் முதல் வந்து போர் நிகழ்த்தியவர். வரலாறு சொல்லுது, அந்த வரலாற்றை வந்து அவர் வெள்ளையிலே நெறியது என்று சொன்னவர். அவர் அவருடைய வாரிசு இருந்து எங்க இருக்குது என்ன தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை ஒரு ஒற்றுமையை கொண்டு ஆண்டாரு. அவரது தேசத்தை முன்னிறுத்தியவர். என்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தம்முடைய பூமி அந்நியருக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று அந்த சில எண்ணங்கள். இப்படிப்பட்ட பகுதிகளில் நம்ம தென்னாட்டு பகுதிகள் கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இப்படி எல்லாம் வந்து ஆண்டாங்க. இப்படிப்பட்ட தரமுறையில் வளர்ந்த நாம் இங்கு வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மதான் பார்க்கணும். தம்பி ஒரு விஷயத்தை சொல்ற, இந்த சுதந்திரம் அடைவதற்காக, இந்த சுதந்திர பூமியை நாம் சுவாசிக்க வேண்டுவதற்காகத்தான் நாம் பெற்ற துன்பங்கள், நம்முடைய முன்னோர்கள் பெற்ற துன்பங்கள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனை, எத்தனை சொத்துக்கள் இந்த கப்பலோடைய தமிழ் அவருடைய சொத்தையே இருந்தோம். இந்த அந்த பரம்பரையை எங்கே கேட்டு கேட்டு

0: தலைப்பு: தேசமே பெரிது. தேசமே பெரிது என்ற மூன்று சொற்களுக்குள் மிகப்பெரிய பொருள் அடங்கியுள்ளது. நாம் பிறந்த மண், வளர்ந்த மண், நமக்கு அடையாளத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் மண், அதுவே நமது தேசம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் குடும்பம் முக்கியமானது. குடும்பத்தைப் போலவே சமுதாயமும் முக்கியமானது. ஆனால் இவை அனைத்தையும் பாதுகாத்து நமக்கு சுதந்திரமாக வாழும் உரிமையை வழங்குவது நமது தேசம். நாம் இன்று சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக படிக்கிறோம், நமக்கு பிடித்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம், நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்ல முடிகிறது, நமது கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது. இத்தகைய சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்தது அல்ல. பல தலைமுறைகளாக எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் வாழ்க்கையையும் செல்வத்தையும் குடும்பத்தையும் இறுதியில் உயிரையும் தியாகம் செய்ததன் விளைவாக நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம். எனவே நமது தனிப்பட்ட நலனை காட்டிலும் இந்த தேசத்தின் நலனை பெரிதாக நாம் கருத வேண்டும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அதை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பிள்ளைகளை நம்ம நினைவு ஊட்டணும் சார். இக்காலத்துல என்னுடைய அதான் சார் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சார்.
0: மிக்க நன்றி.
1: மிக்க நன்றிங்க சார்.
0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வாங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கங்கப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கருத்து சொல்ல போறீங்க? தேசமே பெரிது அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க எங்களோட.
2: அதாவது தேசம் நல்லா இருந்தா தானே நம்ம வீடு நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி வீடு நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா.
2: ஒரு வீடு வந்து நல்லபடியா அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு கணவன் மனைவி தன்னோட குழந்தைகளோட ஒரு நல்ல ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் வாழும்போது, அதாவது இயற்கைக்கும் ஊறுபாடு விளைவிக்காம வாழும்போது தேசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லா சிறப்பா இருக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே தேசத்தை காக்குறது தலையாய கடமை. இயற்கைக்கு ஊறுபாடு விளைவிக்க கூடாது, நேர்மைய கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் நேர்மையில நம்ம சிறப்பா பணியா. அதே மாதிரி நம்ம தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாம ஒழுக்கமா இருக்கும்போது நல்ல ஒரு குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இல்லையா?
0: கண்டிப்பா.
2: அப்ப நம்ம ஒழுக்கமா இருக்கும் போது நம்மளை மட்டும் நம்ம யோசிக்க மாட்டோம், நம்ம தேசத்தையும் எப்பவுமே யோசிப்போம். பிறருக்கும் நம்ம நன்மை செய்யணும், இந்த தேசத்திற்கும் பாடுபடணும் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க இருந்தா ஆர்மி, இதுக்கு ஆன்மீகத்துக்கு இது ஆர்மிக்கு அனுப்புறது, கட்டாளத்துக்கு காவல்துறைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு பணிகள் செய்யும் போது அவங்க போய் நல்லபடியா ஒரு சீர்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவாங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
2: எனக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா அவங்க வந்து அனுப்ப முடியல, என்னால கொஞ்சம் யோசிச்சான். ஆனா என் மருமையான நான் காவல்துறைக்கு உள்ள மாப்பிள்ளைக்கு தான் கொடுத்தேன் பொண்ணு.
0: ஏன்னா அவங்க
2: ஆமா எல்லாரும் சொன்னாங்க எங்க வீட்டுல அந்த மாதிரி நம்ம கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு என்னோட ஆசையும் லட்சியமும் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு. அதே இந்த காவல்துறைக்கு வந்த மாப்பிள்ளைய வந்து நம்ம உதாசீனப்படுத்த கூடாது, அவங்களும் மனுஷர் தானே, அவங்களும் இந்த நாட்டை காவல் காக்குறவங்க தானே சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்தோம். அதே மாதிரி பட்டாளத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கறது, அவங்கள வந்து ஊக்குவிக்கிறது, பாராட்டுறது. ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து என்னோட பெண்கள் படிச்ச இடத்துல அவங்க நண்பர்கள்லாம் இன்னைக்கு ஆன்மீக இதுல இருக்காங்க, ஆர்மியில இருக்காங்க பட்டாளத்துல. அவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வரும்போது நான் அவங்கள ஊக்குவிப்பேன். அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்மா, நாங்க அதாவது குளிக்க கூட 10 நாள் கழிச்சுதான் குளிப்போம், அந்த உடையோட கூட நாங்க காட்டுக்குள்ள திரிவோம்மா, உணவுகளும் சரியான உணவுகள் கிடைக்காம நாங்க கஷ்டப்படுறோமா சொல்லும்போது, அப்படின்னா நினைக்காதீங்கப்பா, நீங்க அங்கே நீங்க காவல் காக்கும் போது இங்கே நாங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்றவங்கப்பா, நீங்க செய்யற சேவை வந்து மிகப்பெரிய சேவைன்னு அவங்கள கை குளிச்சு பாராட்டி அவங்களுக்கு பிடிப்பமான உணவு சமைச்சு கொடுப்பேன், மீன் இங்க கெட்டாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமைச்சு கொடுத்து அவங்களை பாராட்டும் போது சரிங்கம்மா சரிங்கம்மா, அவங்கள மாதிரி ஒரு தாயெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழ்த்தும் போது எங்களுக்கு என்னம்மா கவலைன்னு கொஞ்சம் அவங்க உத்வேகத்தோட செயல்படுவாங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவங்கள பாராட்டி அவங்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெரிய பெரிய இது நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு சான்றிதழ்லாம் கொடுக்கும்போது அவங்க கூடுதலா உழைச்சு இந்த நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கும் அவங்க தயாரா இருப்பாங்க. அது மட்டுமில்ல, மனித நேயம் எங்க இருந்தாலும் சரி தேசத்துல இருக்கிற மக்கள் பூராமே நம்மளோட மக்கள் தான்.

0: ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்கு. ஒரு அப்பா அப்பா அம்மா பிள்ளைங்க இருந்தாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க. அப்ப தகப்பனாரு பொருள் தேடுறதா, அந்த காலத்துல கப்பல் மூலமா தானே பொருள் தேட போவாங்க வெளியூர்களுக்கு. அப்ப நான் பொருள் தேடிட்டு வரேன், நம்மளு வீட்டுல வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ரொம்ப காலமா வரல. அதோட அவங்க தாத்தா நினைக்கிறாரு, பேரை பெருசாயிட்டாரு, வளர்ந்துட்டாரு. அவரை கூட்டிட்டு பொருள் தேடுறதுக்காக கப்பல் பயணம் போய் வணிகத்துறையில போய் ஒரு இடத்துல இருந்து வணிகம் பண்ணும் போது ஒருத்தர் வந்து கடையில வந்து பொருள்கள் வாங்கும் போது பிரச்சனை சண்டை வந்துருது. அப்ப அந்த பையனை போய் அடிக்க போறாரு அவரு. அதாவது குடூரமா தாக்க போகும்போது அந்த வயசான தாத்தா ஓடி வந்து சொல்றாரு, ஐயா நீங்க யாரு, நீங்க மருமைய மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா, ஆமா உங்க மருமையன் தான் அப்படின்னு பெரியவங்கனால அவங்க அடையாளம் கண்டுகிட்டாங்க. அப்ப இது உங்க பையன் தான், உங்க பையன் தான், உங்க பையனை போய் நீங்க அடிக்கலாமா, உங்க பையன் தான் நான் வளர்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க இன்னும் வரலையே அப்படின்னு பையன் இப்ப சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சான் சொல்லுவோம். அப்படி ஆற கட்டி தழுவிக்கிட்டாரான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு முறையில ஏதோ எல்லா இரு மக்களுமே நம்மளோட இனம் தான், நம்மளோட அண்ணன் தம்பி, நம்மளோட தாய் மகன்கிறப்ப
1: கட்டிங்களா.
0: நன்றி பிறர் தரவாரா, யாரும் முறை யாவரும் கேள்வி. அது மாதிரி எல்லாருமே நம்ம உறவுகள் தான்ப்பா, நம்ம ரத்த சம்பந்தம். அதனால எல்லாத்தையும் நேசத்தோட மனித நேசத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நம்ம வாழ்றப்ப நேசம் தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்கா நல்ல சிறப்பான ஒரு சமுதாயத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கிறது என்னோட கருத்து.
1: நன்றி. நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் இந்தியாவிலிருந்து பேசுறேன் சார். இந்திய மனிதன். எனது பெயர் ஆசை தம்பி. நான் வாழும் பகுதி மட்டும்தான் பாண்டிச்சேரி. என் தேசம் இந்தியா. அது இப்படி சொல்லுவதால் நான்
1: பெருமைப்பட்டேன்
2: சார். ஏன் என் நாட்டில் என்ன வளம் இல்லை, என்ன எத்தனை ஆறுகள், எத்தனை டேம், எவ்வளவு கனிமங்கள், எவ்வளவு ஃபேக்டரிஸ், எவ்வளவு இளைஞர்கள், நான் எவ்வளவு பெரிய மனிதன் தெரியுமா,
1: என்னுடைய
2: என்னால் மட்டும் முடியாது, என் போன்ற மற்ற பகுதி மாநிலங்களில் உள்ள இளைஞர்கள், அனுபவசாலிகள், இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டில் இருந்து அந்நியர்களை விரட்டுவதற்கு எத்தனை ரத்தங்களை சிந்தினார்கள் அல்லவா, இதெல்லாம் எதற்காக சார், இதெல்லாம் வீண் போகவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம தலை நிமிந்து நிக்கிறோம். ஆமா, இன்னைக்கு இந்தியா அப்படின்னா எனக்கு நாட்டிற்குன்னு ஒரு தனி பெயர் உண்டு, மதிப்பு உண்டு. என் தேசத்து தலைவர்கள் அது எப்படி முன்னேற்ப, அதாவது தேச தலைவர்கள் நம்ம காந்தி போன்று, மற்றபடி இப்ப இருக்கிற தலைவர்கள் அன்றைய நம்ம காமராஜர் அவர்கள், அது போன்று இன்னைக்கு நம்ம என்னுடைய தலைவர் இங்க இருக்கார், பாண்டிச்சேரி தலைவர், அதெல்லாம் நம்ம அதிகமா பேர் வேணா எல்லாருக்கும் சொன்னாவே தெரியும். இவர்கள்லாம் எப்படி அதை கட்டு காத்து கொண்டு போற, இந்த இளைஞர்களாக அவர் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் தெரியுமா, அவர்கள் அனுபவங்களை எப்படி கொட்டி தீர்க்கிறார்கள் தெரியுமா, இதையெல்லாம் நாம் உணரணும் சார். உணர்ந்து நம்ம சகோதரர்களாக இந்தியா, இந்தியன் அவர்கள் சகோதரராக போற்றி, எந்த மாநிலத்தவன் எந்த இதை சேர்ந்த அப்படிலாம் பார்க்க கூடாது. இந்தியன் அங்கிருந்து வந்துட்டாரா அவர்கள், நம்ம அங்க போகும்போது நம்ம அப்பதான் மதிப்பாங்க நம்மள. இந்த ஆமா இந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா வந்துருச்சு, வந்துருது, வந்து என்ன வேற்றுமை இருக்குது நம்ம, அது முதல்ல இருந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு.
1: ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு தானே.
2: அது இன்னும் வந்து சில சில வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமைதான், நம்ம எல்லாம் இணைந்து நிப்பதுனாலதான் நம்ம பார்த்து நீங்க மத்தவங்களும் பயப்படுறாங்க.
1: உண்மைதான்.
2: அதனால அந்த இது ஒற்றுமையை எடுத்து சொல்வதற்கு நம்ம இளைஞர்களிடையே நாம் வரலாற்றை கூற வேண்டும். ஒன்னு சொல்லலாம், நம்ம நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு நாள் அன்றைய பாரதியார் சொன்னாரு, அந்த பகுதியில் இருக்கிறத கொண்டு வந்து வெற்றிலைக்கு மாற்றுக்கொண்டோம், இந்த கனிமங்களுக்கு மாற்றுக்கொண்டோம், கப்பலை ஓட்டினோம். அதே மாதிரி நம்ம எவ்வளவோ நம்ம பாடுபட்டோம். ஒவ்வொரு தலைவர்கள் பேர் சொல்லிட்டு இருந்தா நிறைய நேரம் ஆகும், நான் சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த தேசப்பற்று என்பது ஒன்று இருக்கும் வேண்டும், நம்மளோட சரித்திரம் தெரிய வேண்டும். சரித்திரத்தை கொஞ்சம் கூட மறக்க கூடாது. இன்னொன்னு, என் பிளட் இந்தியன் பிளட், பி குரூப்.
1: சரி சரி,
2: என் சகோதரர்கள் இந்தியர்கள், இதுதான் என் ஒற்றுமை, இதுதான் என் தேசம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அணியம் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: எம் ராஜு, நொலம்பூர்.
1: சொல்லுங்க.
3: நம்ம இந்தியாவுக்கு

0: தேசத்தை காத்துங்கிறவங்க தெற்க வந்து கன்னியாகுமரியோ வடக்க வைஷ்ணவ தேவியோ கிழக்க பூரி ஜெகநாதரோ மேற்க வந்து சோம்நாத் ஈஸ்வரர் இவங்க நாலு பேரும் காவல் காக்குற மாதிரி நம்ம தேசத்தை காத்துங்கிறாங்க. அதால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த தோல்வியும் வராது. இந்தியா நல்லபடியா உலக நாடுல ஒரு எடுத்துக்காட்டா ஆயிட போகுது எதிர்காலத்துல.
1: இப்பவே எடுத்துக்காட்டா இருக்கு.
0: ஆமா, வல்லரசை விட டபுள் வல்லரசு ஆக போகுது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள. எனது கருத்து நல்லது, மகிழ்ச்சி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இன்றைக்கி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தேசமே பெரிது அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். தேசம் என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, தேசம் என்பது மக்கள், தேசம் என்பது மொழிகள், தேசம் என்பது பண்பாடு, தேசம் என்பது வரலாறு, தேசம் என்பது பாரம்பரியம், தேசம் என்பது நமது உரிமைகள், தேசம் என்பது நமது கடமைகள், தேசம் என்பது நமது எதிர்காலம். இந்தியா பல்வேறு மொழிகள், மதங்கள், இனங்கள், கலாச்சாரங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், உடைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்ட நாடாகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்றாகும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்வேறு மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களை அனைவரையும் இணைக்கும் ஒரு பொதுவான அடையாளம் உள்ளது, அதுதான் இந்தியர் என்ற அடையாளம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா. நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ம், சொல்லுங்க.
1: தேசமே பெரியது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா,
1: நல்லது சார். ஏன்னா நம்ம

0: இங்க அமைதியான ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பா நம்ம வாழணுண்டா, நமது படை வீரர்கள் இருக்காங்க பாருங்க, ராணுவ வீரர்கள், அவங்க தேசமே பெரியவின்னு போய் அங்க அங்க உயிரை கூட துச்சமா நினைக்காம அங்க பணி செய்யறதுனாலதான் நம்ம இங்க நிம்மதியா வாழ முடியுது.
1: உண்மைதான், நிச்சயமா.
0: ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும் சார்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: ஆமா, அதாவது தேசமே பெரியது, இது வந்து எல்லா அதாவது குடிமானா பிறந்த எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு இது, ஒரு தாரா மந்திரன்னு கூட சொல்லலாம். இல்ல அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இது இருப்பது பெரிய ஒரு இது, அந்த நினைப்பை வராம வாழ்றது கூட நம்ம தேசத்துக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம்
1: தான்.
0: இயற்கை வளங்களை அழிக்காம அதை பாதுகாக்கிறது, மரங்களை நட கூட தேவையில்லை, இருக்கிற மரங்களை வந்து அவங்க வந்து பாதுகாப்பா வெட்டாம இருந்தாலுமே தேசத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் தான் அது. ஆமா, அதாவது தேசமே பெரிது அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து தனக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கும் சுயநிலை இல்லாம அடுத்தவங்களும் நல்ல விதமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு செயல் தான் சார்.
1: நிச்சயமாக, நம்ம அனைத்து நாட்டு மக்களையும்
0: நேசிக்கிறதுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார்.
1: நன்றி, நன்றி. தேசப்பற்று என்பது வெறும் தேசிய கொடியை வணங்குவது மட்டுமல்ல, தேசப்பற்று என்பது நாட்டின் சட்டங்களை மதிப்பது, தேசப்பற்று என்பது பொது சொத்துக்களை பாதுகாப்பது, தேசப்பற்று என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, தேசப்பற்று என்பது நேர்மையாக வரி செலுத்துவது, தேசப்பற்று என்பது வாக்களிக்கும் உரிமையை பொறுப்புடன் பயன்படுத்துவது, தேசப்பற்று என்பது பிறரை மதிப்பது, தேசப்பற்று என்பது நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்வது. ஒரு மருத்துவர் நேர்மையாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தால் அது ஒரு தேசப்பற்று. ஒரு ஆசிரியர் அர்ப்பணிப்புடன் மாணவர்களை கற்பித்தால் அது ஒரு வகையான தேசப்பற்று. ஒரு விவசாயி உழைத்து உணவு உற்பத்தி செய்தால் அதுவும் தேசப்பற்று. ஒரு தொழிலாளர் நேர்மையாக உழைத்தால் அதுவும் தேசப்பற்று. ஒரு மாணவன் நன்றாக படித்து நல்ல குடிமகனாக வளர முயன்றால் அதுவுமே ஒரு தேசப்பற்று தான். இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தேசமே பெரிது அப்படிங்கிற தலைப்பில் விவாதிச்சிட்ருக்கோம். இந்தியா அப்படிங்கிறது நமது பெருமை. ஏன் அப்படின்னா, இந்தியா உலகின் பழமையான நாகரிகங்களில் முக்கியமான ஒரு நாடாக கருதப்படுது. பல மொழிகளும் பல கலாச்சாரங்களும் இங்கு வளர்ந்துள்ளன. கணிதம், மருத்துவம், அறிவியல், இலக்கியம், கலை, தத்துவம் போன்ற பல துறைகளில் இந்தியாவின் பங்களிப்பு சிறப்பாகவே இருந்துட்டுருக்கு. நமது நாட்டின் வரலாறு அப்படிங்கிறது பெருமை மிக்கதாகவும் இருக்குது. நமது பண்பாடு வளமானதாக இருக்கிறது. நமது மக்கள் அனைவருமே திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நமது இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நமது எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. இந்த பெருமையை மேலும் உயர்த்துவது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. நேர்மையான குடிமகனாக வாழ்றது தான் நாட்டிற்கான மிகப்பெரிய பங்களிப்பு. எனவே நாம் அனைவரும் ஒரே உறுதியுடன் கூறுவோம், இது என் நாடு, என் பெருமை, என் தேசம், என் அடையாளம், நாட்டின் நலனே என் நலம் அப்படின்னு சொல்லணும். தேசத்தின் முன்னேற்றமே எனது முன்னேற்றம் அப்படின்னு நம்ம தினமும் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். தேசமே பெரிது, தேசமே முதன்மை, வாழ்க இந்தியா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:05.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே. நேர்கள் அனைவரையும் இன்றைய துலாக்கோள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பூங்குழலி, இன்னைக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, நிறைய வந்திருக்கு.
2: சரி, முதல் கடிதமாக நீங்களே ஆரம்பிச்சிருங்களேன்.
3: வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி நேர்முகத்தில் உரையாற்றியவர் பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி உரையாடி நேயர்களுக்காக வேண்டிய நிறைய கேள்விகளை கேட்டு புரிய வைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுவையில் April 29, 1891 அன்று கனகசபை முதலியார் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மீதான பற்று காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தமிழ்மொழி, பெண் கல்வி, பகுத்தறிவு மற்றும் சாதி மறுப்பு ஆகிய கருத்துக்களை தன் கவிதைகளில் தீவிரமாக வலியுறுத்தினார். திராவிட இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றி இவர் தந்தை பெரியாரால் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். கடிதம் நீண்டுகிட்டே போகுது, நீங்க படிச்சிருங்க ஜெயஸ்ரீ.
2: ஓகே, படிக்கலாமே. தமிழுக்கு அமுது என்று பேர், புதியதோர் உலகம் செய்வோம் போன்ற புகழ்பெற்ற பாடல்களை எழுதியுள்ளார். அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு 1946 புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கி 20,000 ரூபாயும் பொற்கிளியையும் அளித்து கௌரவித்தார். 1969 இவருடைய பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் எழுதிய பாடல் புகழ்பெற்ற தமிழ் உணர்வு பாடலாகும். இது தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் இனத்தின் வீரம், தமிழ் மொழியின் தொன்மை ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் பாடப்பட்டது. அடுத்து நீங்க கொஞ்சம் படிங்களேன் பொங்கொழி.
3: படிச்சிடலாம். பாரதிதாசனுடைய புகழ்பெற்ற வரிகளில் ஒன்று அறிவை விரிவுபடுத்து அகண்ட மாக்கு என்பதாகும். பாரதிதாசன் எனும் தமிழ் கவிஞர் தமிழகத்தின் முக்கியமான சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தவாதிகளுள் ஒருவராக இருந்தார். தனித்துவமான சிந்தனைகளை கொண்டிருந்தவர் இவர். தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராகவும் பணியாற்றி உள்ளார். 1940 மற்றும் 1950 அவர் எழுதிய பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. பாரதிதாசன் தனது கவிதைகளில் சாதி, மதம் மற்றும் பிற மக்களின்

0: ஒடுக்குமுறைகளை கடுமையாக விமர்சித்தார். இவரது சிறப்பு பெயர்களை பத்தி நீங்க படிச்சிடறீங்களா ஜெயஸ்ரீ?
1: இவரது சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவி, புதுமை கவி, பகுத்தறிவு கவிஞர், தமிழ் கவி போன்றவையாகும். இவருடைய நூல்கள் பிசிராந்தையார், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, இசை அமுது, இளைஞர் இலக்கியம், வீரத்தாய், சேர தாண்டவம், பொது உடைமை கவிதை, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம். இவர் எழுதிய பாடலை முதல் கவிதையாக எழுதினார். எங்கெங்கு காணினும் சக்தியடா கவிதை பாரதிதாசன் பெண் கல்விக்கும் விதவை மறுமணத்திற்கு ஆதரவாகவும் சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும் தன் பேனாவை ஆயுதமாக பயன்படுத்தினார். இன்னும் நிறையவே இருக்கு, பூங்கொழி நீங்க கொஞ்சம் படிச்சிருங்க.
0: தமிழினம் ஆயுதமேந்தி இனமானம் உரைத்த பாவேந்தர் புகழ் வாழியவே தமிழின் இனிமையையும் தமிழர்களின் உயர்வுக்கான வழியையும் தன் கவிதையால் காட்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ. இன்னும் கடிதம் நீண்டுகிட்டே போகுது, நீங்க முடிச்சு வச்சிருங்க ஜெயஸ்ரீ.
1: தமிழுக்கு அமுதென்று பேரந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என்று பாடிய பாடல் இன்றும் நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்கிறது. பல்லவிக்குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒலிபரப்பிய நமது நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்கும் இந்த நேயர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் இருந்து
0: டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை.
1: அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க பொங்குள்ளி?
0: தெள்ளாறுல இருந்து நான் பானு அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதே இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காங்க. 24/7/2026 பகல் 11 மணிக்கு நமது நிலையம் தயாரித்து அளித்த இலக்கியம் பேசுவோம் பகுதியில் பாவேந்தரின் படைப்புகள் என்ற தலைப்பில் பல்லவிக்குமார் என்கின்ற எஸ் குமார் அவர்களோடு நமது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் அற்புதமானதோர் உரையாடலை நிகழ்த்த கேட்டு மகிழ்ந்தேன். பாரதிதாசனாரின் பிறப்பு, வளர்ச்சி, வாழ்க்கை என்பனவற்றை சுருக்கமாக விவரித்தார். அவரின் தமிழ் ஆர்வம் அவரின் படைப்புகளில் எப்படியெல்லாம் ஒளிவீசின என்பதையும் அவர் தம் கவிதைகளின் வாயிலாகவே எடுத்துரைத்தார். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, புரட்சிக்கவி, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பிசிராந்தையார் நாடகம், கவிதை நாடகத்திற்கு அவருக்கு கிடைத்த காகிதத்தில் அகாடமி விருது போன்ற பல்வேறு நூல்களை புத்தக மதிப்புரை போல சுவைப்பட எடுத்துரைத்தார். நேயர்களின் விருப்பத்தை தம் விருப்பம் போல நிகழ்ச்சிக்கு சுவை சேர்க்கும் வண்ணம் பல பல சம்பவங்களையும் கவிதை தொடர்களையும் எடுத்து கூறி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் உரையாடலை கொண்டு சென்ற பாணி தனிச்சிறப்பு. நிகழ்ச்சி பஞ்சாமிர்தம் போல சுவையை அளித்தது. தமிழுக்கும் அமுதென்று பேர், சங்கே முழங்கு, சித்திரச் சோலைகளே, புதியதோர் உலகம் செய்வோம் என நான் எதிர்பார்த்த பாடல்கள் ஒலித்தன. திரைப்படத்துறையில் அவரின் பங்கும் உழைப்பும் அதில் இன்றைய நிலை அன்று அவருக்கு இருந்திருந்தால் பல தேசிய விருதும் பெற்றிருப்பார். நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் என்று எழுதி முடித்திருக்கார்.
1: அதே நேயர் சென்ற மாதம் 25ஆம் தேதி காலை 7:02 ஒலிபரப்பான புதுவை புதுமை நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம். புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள் நிகழ்ச்சி ஏபி எலிசபெத் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு நேயருடன் உரையாடியது சிறப்பாக இருந்தது. தமது 50வது வயதில் 55 வயதான தாமஸ் என்ற நபருடன் தமக்கு ஏற்பட்ட இனிய நட்பும் அதனால் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்ட பல்வேறு நன்மைகளை பக்குவமாக பட்டியலிட்டார். எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும், மறந்தும் பிறருக்கு கேடு எண்ணக்கூடாது, பொறுமை, அமைதி, கோபமின்மை இவைகளை வாழ்வில் என்றென்றும் கடைபிடிக்க வேண்டும் என்று தம் நண்பர் அடிக்கடி கூறுவார். தற்பொழுது அவர் உயிரோடு இல்லை என நெக்குருக பேசினார். அவரின் விருப்ப பாடலாக ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் என்ற பாடல் ஒலித்தது. எனக்கு மறந்து போன இந்த பாடல் உற்சாகத்தை அளித்தது. இந்த பாடலின் வைர வரிகள் இன்றைய மாணவ சமுதாயம் சிந்திக்க வேண்டிய வரிகள். வீடும் நாடும் நலம் பெற

0: இவ்வரிகளை பொது இடங்களில் எழுதி வைக்க வேண்டும். நல்ல நிகழ்ச்சி, பாராட்டுக்கள், நன்றி என்று எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் யார், எங்கேருந்து எழுதியிருக்காங்க?
1: அடுத்த கடிதம் திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி எழுதியிருக்காங்க. நாடக விழா நடந்தது இல்லையா, அந்த நாடகங்களை பத்தி தான் நிறைய கடிதங்கள் வந்திருக்கு.
0: ஓகே.
1: தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் 26ஆம் தேதி ஒலிபரப்பான ஒரு நாடகம். இந்த நாடக விழாவின் முதல் படைப்பு இந்த நாடகம். ராமகாவியம் இடம்பெற்றது வரவேற்கத்தக்கது, நடிப்பு சிறப்பு என பாராட்டுகிறேன் என்று எழுதி முடிச்சிருக்காங்க அந்த நேயர்.
0: இதே நிகழ்ச்சியை பற்றி விழுப்புரத்திலிருந்து ஆர் ராமலிங்கம், ஆர் ராஜகுமாரி, ஆர் பத்ரி நாராயணன், பி ஸ்ரீநந்தினி தென்றல் தெருவில் இருந்து எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 26ஆம் தேதி அன்று இரவு 8:30 தங்கள் திருச்சி வானொலி நாடக விழாவின் நாடகமான தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் என்ற நாடகம் கேட்டும், ராமாயணத்தின் கடைசி பாகமாக லவ குச்சா அஸ்வத்தாம குதிரையை அடக்கி தன் தந்தையையும் தாயையும் இணைக்கின்ற பாத்திரமாக இருந்தது மிகவும் அருமை. மகரிஷி

0: ஒளிபரப்பான ஒரு நாடகம். இந்த நாடக விழாவின் முதல் படைப்பு இந்த நாடகம். ராமகாவியம் இடம்பெற்றது, வரவேற்கத்தக்கது, நடிப்பு சிறப்பு என பாராட்டுகிறேன் என்று எழுதி முடிச்சிருக்காங்க அந்த நேயர்.
1: இதே நிகழ்ச்சியை பற்றி விழுப்புரத்திலிருந்து ஆர் ராமலிங்கம், ஆர் ராஜகுமாரி, ஆர் பத்ரி நாராயணன், பி ஸ்ரீநந்தினி தென்றல் தெருவில் இருந்து எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 26 அன்று இரவு 8:30 தங்கள் திருச்சி வானொலி நாடக விழாவின் நாடகமான தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் என்ற நாடகம் கேட்டும், இராமாயணத்தின் கடைசி பாகமாக லவ குச்சா அஸ்வத்தாம குதிரையை அடக்கி தன் தந்தையையும் தாயையும் இணைக்கின்ற பாத்திரமாக இருந்தது மிகவும் அருமை. மகரிஷி வால்மீகி முனிவரை லவனும் குச்சனும் தாத்தா என அன்புடன் அழிப்பது மிகவும் அருமை. நாடகத்தில் நடித்த அனைவருக்கும் எங்களின் பாராட்டுக்கள் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
0: நாடக விழா பற்றின கடிதம் தான் அடுத்த கடிதமும். திண்டிவனம் கே குப்புசாரங்கபாணி எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 27 ஒலிபரப்பான மாயத்தூண்டில் நாடகம் கேட்டேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை. அதற்காக தீய வழியில் செல்லக்கூடாது, பிறரால் பாதிக்கப்படக்கூடாது. அப்பேராசை பெரும் நஷ்டத்தை கொண்டு வரும் என்பதை நாடகம் விளக்கியது. நன்றி என்று எழுதியிருக்கிறார் இந்த நேயர்.
1: சென்ற மாதம் 27 அன்று 8:30 ஒலிபரப்பிய மாயத்தூண்டில் நாடகத்தை பற்றி புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு க குமரவேல் என்கிற நேயர், மாயத்தூண்டில் நாடகம் கேட்டேன், கவர்ச்சியான பண முதலீடு மூலம் 6 இரண்டு மடங்கு பணம் கிடைக்கும் என கூறி வாகன வசதி காட்டி பின் தந்தை கூறுவதை ஏற்காமல் பலரை சேர்த்த பின் அந்த நிறுவனம் காணாமல் போய்விடுகிறது. தந்தை நிலத்தை விற்று கடனை கொடுத்து காப்பாற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல நாடகம், அமைத்த வானொலி நிலையத்திற்கு நன்றி என்று கூறியுள்ளார்.
0: இதே நேயர் 28/7/2026 அன்று இரவு 8:30 ஒலிபரப்பான அவளா சொன்னால் நாடகம் கேட்டேன். காவல் நிலையத்திற்கு குரல் மாற்றி பேசுவது, பெண் கொலை செய்தது யார் என்பது இன்ஸ்பெக்டர் கைது செய்தவர்களை விசாரித்து மருத்துவரை ஒப்புக்கொள்ள செய்வது, மருத்துவர் கூறும் காரணம் பற்றி சிறப்பாக நாடகத்தில் பாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. நாடகத்தை அமைத்த புதுவை வானொலிக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்காரு.
1: அதே நேயர் சென்ற மாதம் 29 அன்று இரவு 8:30 ஒலிபரப்பான மௌன விரதம் நாடகத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த நகைச்சுவை நாடகத்தில் வருமானத்திற்கு மேல் கடன் வாங்குவது அதனால் ஏற்படும் விளைவு என கதாபாத்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல நாடகம், வானொலி நிலையத்தினருக்கு நன்றி என்று நிறைய கடிதங்கள் நாடக விழாவை பற்றி எழுதியிருக்காங்க.
0: அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, தெள்ளாரிலிருந்து நாபானு எழுதியிருக்காங்க.
1: ஓகே, எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
0: சென்ற மாதம் 27 காலை 6:10 நமது நிலையம் தயாரித்து அளித்த எனைத்தானும் நல்லவை கேட்க சிற்றுரையில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் செய்தியை முனைவர் மு சுதர்சனன் அவர்கள் மிகச் சுருக்கமாக அன்னாரின் அரிய தேசபக்தியை, அறிவியல் கண்ணோட்டத்தை, எளிமையை, தூய்மையை, தியாகத்தை தொட்டு காட்டினார். தாம் கற்ற அறிவியல் அறிவினால் அதற்கு தக தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குறட்பாவுக்கு இலக்கணமாக வாழ்ந்த இமயம் அவர். ஓர் அறிவியல் இளைஞரை அடையாளம் கண்டு கொண்டு நம்முடைய மேனாள் பிரதமர் தியாகசீலர் வாஜ்பாய் அவர்கள் இவர் நம் குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என விரும்பினார். பாரத தாயின் தவப்புதல்வராக வாழ்ந்து மறைந்தவர், அவரின் புகழ் ஓங்குக, பாரதம் வெல்லட்டும் என்று எழுதியிருக்காங்க.
1: இந்த வார நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கடிதம். திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி என்கிற நேயர் எழுதியிருக்காங்க நாடக விழா பற்றி. புதுவையின் படைப்பான அவளா சொன்னால் என்ற குற்றவியல் நாடகத்தை பற்றி ஆக்கியோர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஒலிபரப்பு 28 என்று முன்னாடி ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. குற்றங்கள் பல வகைகளில் செய்யப்படுகின்றன. அதிலும் கொலை குற்றம் சூது மார்க்கங்களிலும் நடக்கும் காலம் இது. அதை எவ்வளவு துல்லியமாக ஆராய வேண்டுமோ அப்படி செய்து குற்றம் செய்தவரே ஒப்புக்கொண்டு கைதியும் ஆனார் என்பதை நாடகம் விளக்குகிறது. புதுவை படைப்பு அல்லவா, அதில் புதுமைகளையும் கண்டேன். பாராட்டுக்கள் என்று இந்த நேயர் அழகாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. கடிதங்கள் மூலம் கருத்து தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளை பற்றிய கடிதங்களை எழுத வேண்டுமா?
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்

0: ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்பலாம்.
1: அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். அல்லது முகநூல் வழியாக அனுப்பணும்னா பூங்குழி அதை சொல்லிடுங்களேன்.
0: முகநூல் பக்கத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: இத்துடன் இன்றைய துலாக்கோள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவோர் எஸ் ஜெயஸ்ரீ,
0: வி பூங்குழலி.
1: வணக்கம் நேயர்களே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோள், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் தரசீரு ஹாசன பிரியே, இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் எஸ்பி ஸ்ரீரேகா.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புல என்ன கிருதி சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன்?
2: சரசி ருஹசன பிரியே.
3: என்ன ராகம், என்ன தாளம்?
2: ராகம் நாட்டை, தாளம் ஆதி.
3: கம்போசர்
2: இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர்.
3: அதோட பல்லவியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அந்த நாட்டு ராகம் வந்து எதுல ஜன்யம்?
2: 36 மேலமான
3: சல நாட்டையில ஜன்யம். அதோட ஆரோகணம் அவரோகணத்தை பாடிட்டு பல்லவியை பாடலாம்.

0: இல்லை வந்து அந்த வெவ்வேறு இடம் இருக்கும்போது கல்பனை சுரம் பாடுறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, ஒன்று ரெண்டு தள்ளி ஒன்று ஒன்று தள்ளி இருக்கும்போது அந்த மாதிரி கல்பனை சுரங்கள் அந்த இடத்துல பாடுற மாதிரி அமைச்சிருக்காரு. அனுபல்லவி பாடலாமா, அதோட சாகித்யம் ஒரு முறை சொல்லுங்க.
1: சரணாகதம் மாமவ மஞ்சுள சரண கிசலையே சம்மோதித்த கவிஜன ஹிருதயே சரோஜ நிலையே மணிவலையே.
0: அனுபல்லவியும் ரெண்டு தள்ளி தான் ஆரம்பிக்கிறது.

0: விலகிற டெண்டன்சி வரும், அதனால அதை கொஞ்சம் கவனிச்சு. சரணகி சலே,
1: சரணகி சலே,
0: சரணாகதம் மாமவ மஞ்சுள சரணகி சலே,
1: சரணாகதம் மாமவ மஞ்சுள சரண

0: மாமவ மஞ்சுள சரணகி சலையே
1: சரணாகதம் மாமவ மஞ்சுள சரண

0: மணி வலைய
1: மணி வலையே.
0: ஆமாம், அதை அப்படியே கட் பண்ணிட்டோம். அந்த நிலையே அங்கே அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி கிடையாது. இதை ஷார்ப்பாக அந்த நோட்டில் பிடிக்கணும் சார்.

அஞ்சு அஞ்சு, இங்கே ரெண்டு இருக்குது, அங்கே அப்போ மூணு தக்க சரண்ணா ஒன்று தள்ளி வரும் அந்த வீச்சில் ஒன்று தள்ளி.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல சரணம் சொல்லித்தரேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது தரசீரு ஹாசன பிரியே என தொடங்கிய பாடல். இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொண்டவர் எஸ் பி ஸ்ரீரேகா.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நேயர்களினை கேட்கலாம் பன்னிசை மாலை நிகழ்ச்சி. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் கேட்கலாம் காதலாகி கசிந்து என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரர் பாடல்.

மகளிர் நேயர்களே, இன்று பகல் ஒரு மணிக்கு மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு. பன்னிசை மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் இருவினையின் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரேட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். இனி தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர்

அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் செனிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில்

0: வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் ஏகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற கணக்கில் இவான் லிட்ரோவாச் ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை.

0: நேரம் 12:53.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: நீங்கள் இவன் சாமியாரின் மகனா என்று கேட்டாள் தாய். ஆமாம் ஆமாம், என் தந்தையை உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் வஸ்க்ரசென்ஸ்க் ஊர்க்காரிதான். ஆடடே, நீங்கள் என் ஊர்க்காரரா? சரி, நீங்கள் யார் மகள்? உங்கள் அடுத்து வீட்டுக்காரரான செரியோக்கின் தம்பதிகள்தான் என் பெற்றோர். நொண்டி நடக்கும் நீலின் மகளா நீங்கள்? எனக்கு அவரை நன்றாய் தெரியுமே. எத்தனை தடவை அவர் என் காதை பிடித்து திருகியிருக்கிறார் தெரியுமா? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டே சரமாரியாக கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். தேநீரை வடிகட்டி கொண்டிருந்த சாஷா புன்னகை செய்தாள். கோப்பைகளின் ஓசை தாயை மீண்டும் சூழ்நிலையின் பிரஞ்சைக்கு இழுத்து வந்தது. ஓ, என்னை மன்னித்து விடுங்கள், எல்லாம் எனக்கு மறந்தே போய்விட்டது. சொந்த ஊர்க்காரர் யாரையாவது சந்திப்பது என்றால் ஒரே மகிழ்ச்சி. இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். நான் பாட்டுக்கு இங்கேயே பொழுதை போக்கிவிட்டேன். மணி 11 ஆகிவிட்டது. இன்னும் நான் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றாள் சாஷா. எங்கே போகிறீர்கள்? நகருக்கா? என்று வியப்புடன் கேட்டாள் தாய். ஆமாம். எதற்காக போக வேண்டும்? ஒரே இருட்டாய் இருக்கிறது. ஒரே ஈரம் களைத்து போயிருக்கிறீர்கள். இரவு இங்கே தங்கிவிடுங்கள். இகோர் இவனாவிச் சமையல் கட்டிலே தூங்கட்டும். நாம் இருவரும் இங்கே படுத்துக்கொள்ளலாம். இல்லை, நான் போய்த்தானாக வேண்டும் என்றாள் சாஷா. துரதிருஷ்டவசமாக அவள் போய்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அவளை இங்கு எல்லோருக்கும் தெரியும். நாளைக்கு காலையில் அவளை யாரும் தெருவில் பார்த்துவிடக்கூடாது என்றான் ஈகோர். ஆனால் எப்படி போவது? தனியாகவா? ஆமாம், தனியாகவே தான் என்று சிறு சிரிப்புடன் சொன்னான் ஈகோர். அந்த பெண் ஒரு கோப்பையில் தேநீரை ஊற்றினாள். ஒரு கருத்த ரொட்டியின் மீது உப்பை தடவிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிடும்போது தாயை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டாள். நீங்களும் நதாஷாவும் எப்படித்தான் துணிந்து போகிறீர்களோ? நானா இருந்தால் போகவே மாட்டேன். எனக்கு ஒரே பயம்தான் என்றாள் பெலகேயா. இவளுக்கும்

0: பயம்தான் என்றான் இகோர். என்ன சாஷா, பயம்தான் இல்லையா? இல்லாமல் இருக்குமா? பயம்தான் என்றாள் அந்த பெண். தாய் அவளையும் இகோரையும் பார்த்தாள். நீங்களெல்லாம் என்ன பிறவிகளோ அம்மா என்று அதிசயத்தாள் தாய். தேநீர் பருகி முடித்தவுடன் சாஷா ஒன்றும் பேசாமல் இகோருடன் கை குலுக்கிவிட்டு சமையல் கட்டுக்குள் வந்தாள். தாயும் அவளை பின்தொடர்ந்தாள். நீங்கள் பாவலை பார்க்க நேர்ந்தால் நான் கேட்டதாக சொல்லுங்கள், மறந்து விடாதீர்கள் என்றாள் சாஷா. கதவின் கைப்பிடியில் கை வைத்து திறக்கப் போகும் சமயம் அவள் மீண்டும் திரும்பினாள். நான் உங்களை முத்தமிடட்டுமா? தாய் ஒன்றுமே பேசாமல் அவளை ஆர்வத்தோடு அணைத்து அன்பு ததும்ப முத்தம் கொடுத்தாள். ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு அந்த பெண் தலையை அசைத்து விடைபெற்றவாறே வெளியே சென்றாள். தாய் அறைக்குள் திரும்பி வந்தவுடன் ஜன்னல் வழியாக கவலையோடு வெளியே எட்டி பார்த்தாள். இருளில் குளிர்ந்த பனித்துடிகள் தான் பெய்து கொண்டிருந்தன.
1: உங்களுக்கு புரோசரவ் தம்பதிகளை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் இகோர்.
0: அவன் தன் கால்களை அகல பரப்பியவாறு தேநீரை ஓசை எழும்ப உறிஞ்சி குடித்தான். அவனது முகம் சிவந்து திருப்தி நிறைந்து வியர்வை பூத்து போய் இருந்தது. ஆமாம், நினைவிருக்கிறது என்று ஏதோ நினைவாய் கூறிக்கொண்டு மேஜை அருகே வந்தாள் அவள். அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இகோரை சோகம் ததும்ப பார்த்தாள். பாவம் அந்த சாஷா, அவள் எப்படி நகருக்கு போய் சேரப்போகிறாள்?
1: அவள் மிகவும் களைத்து போவாள்
0: என்று தாய் கூறியதை ஆமோதித்து பேசினான் இகோர்.
1: சிறை வாழ்க்கை அவள் உடல் பலத்தை உருக்குலைத்து விட்டது. அவள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாள்! செல்லமாய் வளர்க்கப்பட்ட பெண். அவள் நுரையீரல் ஏற்கனவே கெட்டு போயிருப்பது போலத்தான் தோன்றுகிறது.
0: யார் அவள் என்று மெதுவாக கேட்டாள் தாய்.
1: அவள் ஒரு கிராமாந்திர கணவானின் மகள். அவள் சொல்வதை பார்த்தால் அவள் தந்தை ஓர் அயோக்கியனாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இரண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார்களே, தெரியுமாம்மா?
0: யார்?
1: அவளும் பாவலும் தான். ஆனால் நீங்கள் தான் பார்க்கிறீர்களே, அது ஒன்றும் நடக்கிற வழியாய் காணும். அவன் வெளியே இருந்தால் அவள் சிறையில் இருக்கிறாள், அவள் வெளியில் இருந்தால் அவன் சிறையில் இருக்கிறான்.
0: எனக்கு தெரியாதே என்று ஒரு கணம் கழித்து பதில் சொன்னாள் தாய். பாவல் தன்னை பற்றி பேசுவதே இல்லை. தாய்க்கு அந்த பெண் மீது அதிகப்படியான அனுதாப உணர்ச்சி மேலோங்கியது. தன்னை மீறிய ஒரு வெறுப்புணர்ச்சியோடு அவள் இகோரிடம் திரும்பி பேசினாள். நீங்கள் ஏன் அவளை வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை?
1: அது முடியாது என்று அமைதியுடன் பதில் சொன்னான் இகோர். எனக்கு இங்கே எத்தனையோ வேலைகள் ஆக வேண்டியிருக்கிறது. விடிந்து எழுந்திருந்தால் ஒவ்வொரு இடமாக போய் வர வேண்டும். என்னை மாதிரி மூச்சு முட்டும் பேர் வழிக்கு அதுவே ரொம்ப சிரமமான காரியம்.
0: அவள் நல்ல பெண் என்றாள் தாய். அவளது மனத்தில் இகோர் அப்போது சொன்ன விஷயமே நிறைந்து நின்றது. அந்த விஷயத்தை தன் மகன் மூலமாக கேள்விப்படாமல் ஒரு அந்நியனின் மூலமாக கேள்விப்பட்டதானது அவளது மனத்தை புண்படுத்திவிட்டது. அவள் தன் புருவங்களை சுருக்கி சுழித்து இரு உதடுகளையும் இருக்க கடித்து முடிக்கொண்டாள்.
1: அவள் நல்ல பெண்தான், சந்தேகமே இல்லை
0: என்று தலையை ஆட்டினான் இகோர்.
1: நீங்கள் அவளுக்காக வருத்தப்படுவது எனக்கு தெரிகிறது, அதில் அர்த்தமே கிடையாது. எங்களை மாதிரி புரட்சிக்காரர்களுக்கெல்லாம் அனுதாபப்பட்டு கொண்டிருந்தால் இதயமே தாங்காது. உண்மையை சொல்லப்போனால் எங்களில் யாருக்குமே சுக வாழ்க்கை கிடையாது. என்னுடைய தோழர்களில் ஒருவன் நாடு கடத்தப்பட்டு சமீபத்தில்தான் திரும்பி வந்தான். அவன் நீழ்நி நோவ்கரத் சென்ற பொழுது அவனது மனைவியும் குழந்தையும் ஸ்மெலன்ஸ்கில் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் ஸ்மெலன்ஸ்கிக்கு திரும்பி வருவதற்குள் அவர்கள் மாஸ்கோ சிறைக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அவனது மனைவி சைபீரியாவுக்கு போகப் போகிறாள். எனக்கும் ஒரு மனைவி இருந்தாள், ரொம்பவும் அருமையானவள்தான். இந்த மாதிரிதான் நாங்களும் 5 வருஷம் தத்தளித்தோம். பிறகு அவளது வாழ்வும் முடிந்தது.
0: அவன் தன் முன்னிருந்த தேநீரை ஒரே மடக்கில் பருகினான். பிறகு தன் கதையை மேலும் தொடர்ந்தான்.
1: அவனது சிறைவாச காலத்தில் புள்ளி விவரங்கள், நாடு கடத்தப்பட்டு சைபீரியாவில் பட்ட பசிக்கொடுமை, சிறையிலே விழுந்த அடி உதைகள் எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னான். அவள்

0: அவனையே பார்த்தாள். துன்பமும் துயரமுமே நிறைந்த சோக வாழ்வு சித்திரத்தை அவன் அமைதியோடு எளிதாக நினைவு கூர்ந்து சொல்லுகின்ற முறையை கண்டு அவள் அதிசயத்தாள்.
1: சரி, நாம் நம் விஷயத்துக்கு வருவோம்.
0: அவனது குரல் மாறிவிட்டது. முகமும் முன்னைவிட உக்கிரம் அடைந்தது. அவள் எப்படி தொழிற்சாலைக்குள் அந்த பிரசுரங்களை கொண்டு போக உத்தேசித்திருக்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கேட்கும் அவனது அறிவை கண்டு தாய் பிரமிப்பு அடைந்தாள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரேட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்குபெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் சிறுவாழி எஸ். கோவிந்தராஜன் குரலில் எதிர்நீச்சல் படப்பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வி. குமார்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் பண்ருட்டி திருவதிகையில இருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: படம் ரத்த திலகம். பனி படர்ந்த மலையின் மேலே படித்திருந்தேன் சிலையை போல.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பாண்டிச்சேரி பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் மதிய வணக்கத்துடன் மகிழ்ச்சியுடன் இணைவது மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மண்டல இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சார்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து உன்னை நினைத்து படத்துல இருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை பாராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கேட்கலாமா? நன்றி.
1: கேட்கலாம் சார், நன்றி.

0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: மதிய வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் சார். நிகழ்ச்சியெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: சரிம்மா.
1: தாய்ப்பால் வாரமும் அருமையா போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டு ரசித்தோம். பயனடைவு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்ததுக்கு புதுவை வானொலிக்கு நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றிமா. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு
1: உங்களுக்கு? காவல்காரன் படத்துல இருந்து நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள்.
0: நிச்சயமாக பாடல் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிங்க சார்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அடையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். தேன் சிந்துதே வானம் படத்திற்காக கே ஜே ஏஸ்தாஸ் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வி. குமார்.

0: நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: வாங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார்.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் அன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு அதிசய பிறவி படத்துல இருந்து தானந்தன கும்மி கொட்டி அந்த பாடல் கொடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் நேயம் அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கமா, கேட்குது, சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: அந்தமான் சாலையில இருந்து காணி நிலம் வேணும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிமா.
1: நன்றி.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து தூவும் சிறு குயில் நான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பாவ மன்னிப்பு படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

மகளிர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்திற்காக மனோ சொர்ணலதா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: was Baltal suspended due to bad weather conditions. And in men's javelin throw, Ashish Yadav wins silver at World Athletics Under 20 Championships in United States. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15 5 நிமிடம்.

நேயர்கள் இனி கேட்கலாம். காலங்கள் மாறினாலும் காதுகளை வருடும் சில பாடல்கள் என்றும் மாறுவதில்லை. வாருங்கள், தேன் இசை தரும் பழைய இனிமையான பாடல்களை கேட்போம். மனதை இலகுவாக்குவோம், நினைவுகளை மீட்டெடுப்போம். இசையோடு இணைந்து வாழ்க்கையின் அழகை மீண்டும் ரசிப்போம். காலத்தை வென்ற பழைய பாடல்களின் தொகுப்பாக வானலையில் உலாவரும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் வசந்த மாளிகை படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நேரம் 2:29:10. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் வருகிறது எங்க வீட்டு பிள்ளை படப்பாடல்.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி.
2: Bonjour mademoiselle.
3: Bonjour monsieur.
2: Dans le cours de français aujourd'hui, nous allons étudier un petit passage en français. இன்றைய பிரெஞ்சு வகுப்பில் நாம் ஒரு பிரெஞ்சு மொழியில் இருக்கும் ஒரு சிறு பகுதியை படித்து அதன் வழியாக சில வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம்.
3: D'accord monsieur.
2: Bon. Alors, je lis le passage. Écoutez attentivement, puis je vous demanderai de le lire. சரி. நான் அந்த பாடத்தை படிக்கின்றேன். கவனமாக கேளுங்கள், பிறகு உங்களையும் படிக்க சொல்வேன். Un voyage inattendu à Paris. Le titre, hein? Un voyage inattendu à Paris. Claire a décidé de passer 3 jours à Paris, sans plan précis, juste pour le plaisir de marcher. Elle a réservé un petit hôtel de charme dans le quartier animé du Marais. Dès son premier matin, elle s'est perdue dans les petites rues pavées pleines de vie et de mystère. Elle a découvert une petite boulangerie artisanale cachée au coin d'une rue tranquille. Le boulanger lui a conseillé de goûter sa spécialité, un croissant aux amandes encore tiède. Ensuite, elle a marché le long de la Seine en regardant les bateaux passer sous les ponts anciens. Un peintre amateur s'était installé près du pont neuf pour dessiner la cathédrale Notre-Dame. Claire s'est arrêtée 10 minutes pour admirer son travail et discuter avec lui de la lumière du jour. L'après-midi, elle est entrée par hasard dans un vieux musée d'art moderne presque vide. Elle a adoré cette visite calme, loin des foules de touristes pressés et bruyants. Le soir, elle s'est assise à la terrasse d'un café pour commander un chocolat chaud. Elle a sorti son carnet pour écrire ses impressions et coller quelques tickets de métro. Ces quelques jours lui ont permis de voir la capitale française sous un angle totalement différent. Elle est rentrée chez elle avec des souvenirs plein la tête et l'envie de repartir très vite. Bon, il est tamil ulakiren. Parisukku oru edirparada payanam. Claire enbaval endha oru kurippitta thittamum illamal verumane nadappadarkagave andha inbathirkagave Parisil 3 naatkal selavida mudivu seidhar. Avar uyirottamana மோரே பகுதியில் ஒரு வசீகரமான சிறிய தங்கும் விடுதியை முன்பதிவு செய்தார். அவரது முதல் நாள் காலையிலேயே உயிரோட்டமும் மர்மமும் நிறைந்த சிறிய கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்களில் அவர் தன்னை மறந்து நடந்தார். அமைதியான தெருவின் ஒரு மூலையில் மறைந்திருந்த ஒரு சிறிய கைவினை பேக்கரியை அவர் கண்டுபிடித்தார். அந்த பேக்கரிக்காரர் தனது சிறப்பு உணவான இன்னும் சூடாகவே இருந்த பாதாம் போட்ட குரோசன் என்ற ரொட்டியை முயற்சி செய்யுமாறு அவருக்கு பரிந்துரைத்தார். அதன் பிறகு அவர் சேன் நதிக்கரையில் உலாவினார். பழங்கால பாலங்களுக்கு கீழே படகுகள் கடந்து செல்வதை பார்த்தார். ஒரு அமைச்சூர் ஓவியர் நியூ பாலத்திற்கு அருகில் நோத்ர்தாம் பேராலயத்தை வரைந்து கொண்டிருந்தார். கிளேர் அவரது படைப்பை பார்த்து ரசிக்கவும் பகல் வெளிச்சத்தை பற்றி அவருடன் உரையாடவும் 10 நிமிடங்கள் நின்றார். இந்த மாதிரியாகத்தான் போகிறது இந்த பசாஜ். இதில் மற்ற வார்த்தைகள் மிகவும் சுலபமாக இருக்கின்றன. ஆகவே நீங்கள் ஒருதை இந்த பகுதியை படிக்கவும்.
3: இனத்தாந்தி
2: என்றால் அதற்காக காத்திருக்கவில்லை.

0: வீடுகள் அந்த சேன் ஆற்றங்கரை செல்கின்றன. ஹி ராங்கோத்ரித்தால் பிரேதிப்போம், அவள் நடந்து செல்கையில் ஒருவரை சந்திக்கின்றார். அவர் யார்?
1: பிரேதிப்போம் elle rencontre un peintre.
0: அதாவது அங்க அந்த நதிக்கரையோரம் நிறைய ஓவியர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஓவியர் ஒருவரை அவர் சந்திக்கின்றார். கிருஷ்ண லு பேந்த்ர், அந்த ஓவியர் என்ன செய்கின்றார்?
1: Le peintre dessine.
0: Où entre-t-il après-midi? அவரிடம் பேசிவிட்டு மதியம் அவர் திரும்புகிறார். எங்கு செல்கிறார்? Dans l'après-midi, qu'est-ce qu'elle fait?
1: Dans l'après-midi, elle rentre dans un musée.
0: Dans un musée. அதாவது அங்கிருக்கும் ஒரு கண்காட்சி சாலைக்கு செல்கின்றார். குமையில் மியூசே, அந்த கண்காட்சி சாலை எப்படி இருக்கின்றது?
1: Le musée est calme et presque vide.
0: Oui, அந்த மியூசேயில் நடமாட்டம் அதிகமாக இல்லை, மிகவும் அமைதியாக இருக்கின்றது. Où a-t-elle le soir? அன்றைய மாலை நேரத்தில் எங்கு செல்கின்றார்?
1: Le soir, elle va à un café.
0: Oui, le soir, elle va à un café. Que commande-t-elle? அந்த காஃபி ஹவுஸுக்கு சென்று என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். Que commande-t-elle?
1: Elle commande un chocolat chaud.
0: Elle demande un chocolat chaud. Bon, après, qu'est-ce qu'elle écrit dans son carnet?
1: Elle écrit ses impressions dans un carnet.
0: Dans un carnet. அதாவது பிறகு ஒரு சிறிய கையேட்டை எடுத்து அந்த கையேட்டில் அவள் எண்ணங்களை அதில் பதிய வைக்கும்படி எழுதுகின்றாள். Comment se sent-elle à la fin du voyage? அந்த பயணத்தின் முடிவில் என்ன நினைக்கின்றாள், எப்படி உணர்கிறாள்?
1: À la fin du voyage, elle est heureuse et elle veut revenir.
0: Oui, elle est heureuse. Elle est très heureuse de ce voyage et en même temps, elle veut revenir. Bon, et maintenant un petit exercice de prononciation. Je vous donne quelques mots, prononcez ces mots à haute voix. Bon, animé, pavé, artisanal, tiède, par hasard, le carnet. Bon, prononcez ces mots à haute voix.
1: Animé, père,
0: pavé.
1: Pavé, artisanal, tiède, par hasard, le carnet.
0: Bon, très bien. Donnez le sens de ces mots en tamoul. Animé என்றால் என்ன?
1: நேரடி.
0: Artisanal என்றால்?
1: கைவினை பொருள்.
0: கைவினை பொருள்கள் சார்ந்த. Tiède என்றால் என்ன? Pas très chaud, pas très froid. இரண்டுக்கும் நடுவில் அதிகமாக வெப்பமாகவும் இல்லை, அதிகமாக குளிராகவும் இல்லை, வெது வெதுப்பான என்று பொருள்.
1: தற்செயலாக.
0: தற்செயலாக. கர்ணே என்றால் நோட்புக் அல்லது கையேடு என்று பொருள். Maintenant, je vous pose encore quelques questions sur le passage. Pourquoi Claire a-t-elle préféré le musée d'art moderne? Claire, ஏன் நவீன கலை அருங்காட்சியகத்திற்கு செல்ல விரும்புகிறார்?
1: Elle a préféré ce musée parce qu'elle était presque vide et calme. Elle voulait éviter la foule de touristes bruyantes.
0: Bruyant, masculin pluriel. Bruyant.
1: Pour pouvoir apprécier l'art tranquillement, ce qui correspond à son voyage sans stress.
0: Oui, அந்த அருங்காட்சியகம் கிட்டத்தட்ட காலியாகவும் அமைதியாகவும் இருந்ததால் அவள் அதை விரும்பினாள். சத்தமிடும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை தவிர்த்து கலையை அமைதியாக ரசிக்க அவள் விரும்பினாள். அது அவளுடைய மன அழுத்தம் இல்லாத பயணத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. Est-ce que vous aimez voyager comme Claire? உங்களுக்கும் கிளேரை போல பயணிக்க விருப்பம் இருக்கின்றதா?
1: Oui, j'aimerais beaucoup voyager.
0: Comme elle, parce que
1: c'est une façon de découvrir.
0: C'est une façon
1: Découvrir des endroits cachés qu'on ne trouve pas dans les guides touristiques. On se sent plus libre sans heure fixée.
0: Oui, bon, அதாவது பயண நூட்களின் கைடுகளில் இல்லாத இடங்களை பார்ப்பதற்கு நாம் கிளேரை போல் பயணம் செய்ய வேண்டும், அமைதியாக பயணம் செய்ய வேண்டும். அவளை போல் பயணம் செய்தால் சுற்றுலா வழிகாட்டி புத்தகங்களில் காண முடியாத மறைவான இடங்களை கண்டறிய அது ஒரு சிறந்த வழியாகும். ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை இல்லாமல் நீங்கள் அதிகமாக சுதந்திரமாகவும் உணர்வீர்கள். கிரேபியா சுக்ரோக்கு செல்ல ஒருவா மெர்சி.
2: நேர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பசார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொனா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகட வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகட வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பபட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையில இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த

0: Korea. Ashmita defeated fellow Indian Rakshita Ramraj in the semi-final today. Ashmita will face China's Qiu Han in the women's singles final tomorrow. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10:06. நேயர்களினை கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். முதலில் கேட்கலாம் ஆழ வைகுண்ட புரமுனோ என தெலுங்கு படத்திலிருந்து புட்டபொம்மா என்ற தெலுங்கு பட பாடலை.

0: நேயர்கள் இதுவரை பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: அடை தீரந்து தாவும் நதி அலை, நான் மனம் தீரந்து தூவும் திருக்குயில்.
8: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
9: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30, 20 வினாடி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாட்டு கேட்கலாம். முதலில் கேட்கலாம் அம்மரவாமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

இது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது பண்டுரீதி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹம்சநாதம், ஆதி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம். விகர மானச என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி காப்பி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

நேயர்கள் இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: நேரம் 4:20.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேய

நீங்கள் கேட்கவிருப்பது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் காதலா காதலா திரைப்பட வளர்ச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா, மௌலி, எம் எஸ் விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு ஆகியோருடன் பலர். இசை கார்த்திக் ராஜா, கதை வசனம் கிரேசி மோகன், திரைக்கதை கமலஹாசன், இயக்கம் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ்.

0: இந்த மியூசிக் எல்லாம் வாணாங்கடா கண்ணுங்களா.
1: ஏப்பா நல்லா தானப்பா இருக்கு.
0: சதாம்பா நம்ம பாட்டெல்லாம் பாடி மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்குள்ள அம்மா மேல கொண்டாந்து எவனா கொட்டு போடுவான். மாலை போடு.
2: எல்லாருமே
1: குப்பையில கிடந்த போலி முட்டியா
0: மாணிக்கன்றாரு.
2: மாணிக்கமா உங்க ரெண்டு பேர் லிங்கமாச்சே மாத்திட்டீங்களா?
0: அதான் நீ இங்க குப்பை கொட்டு.
3: என்னைய மாடுக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல சார், பசங்க படிக்கிற இடத்துல மாட கொண்டாந்து காட்டலாமா?
3: இனிமே பசங்க இந்த இடத்துல படிக்க கூடாது. நீ பேசணும், ரொம்ப நேரம் ஆகும், நான் அவங்க பேசிக்கிறேன்.
0: இங்க ஏன் படி கூடாதுன்றீங்க?
3: என்ன பெருசா படிச்சு கிழிக்க போறாங்க? எப்படியும் கடைசியில் மாடு மேய்க்கதான் போறாங்க. இந்த இடத்துல கோணா இருக்கு கொடுத்தாச்சு. நீங்களே அனாதைங்க, பொறாக்குறைக்கு அந்த அனாதைகளையும் கட்டி அலறீங்களா? எது பேசுறதா இருந்தாலும் கோனாட்ட பேசிக்கங்க.
0: இல்ல இல்ல நீங்க
3: அதெல்லாம் முடியாது, அங்க இருக்கிற பேசிக்க.
0: மிஸ்டர் கோனா.
3: எஸ், வாட் யூ வாண்ட்?
0: ஆமா, இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்ப உங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். வானா ஒன்று, பசங்க படிக்கிற இடத்துல மாடு கட்டலாங்களா? கல்வி முக்கியம் இல்லைங்களா? கோனா நோட் கேள்விப்பட்டது. சார், இந்த இடத்தெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இங்க மாடெல்லாம் கட்ட முடியாது.
3: அது எனக்கு தெரியும். நல்ல வாடகை கொடுக்கிற மனுஷன் குடி வைக்கலாம்ல.
0: சும்மா ஒரு சுத்திர காசு கிடைக்குமா?
3: நீ பெரிய ஆளு. நீதான் அங்க போறதுக்கு சரியான ஆளு.
0: எங்க
4: ஆன்மீக நண்பர்களின் பகவான் பிரதம சீடரான ஸ்ரீலஸ்ரீ ஜூனியர் விகடானந்தாவை அருளாசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
5: சம்பவாமி யுகே யுகே. கலியுகத்துல எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன்னு பகவான் கிருஷ்ணர் சமஸ்கிருதத்துல அப்பவே சொன்ன. அத நம்ம ஆனந்த விகடானந்தா தபுள்ள சொல்ற. பக்தர்களின் நெஞ்ச தடாகத்தில் பூத்த குமுதம் ஆனந்த விகடானந்தா. சன்மார்க்க கதவை திறக்க வந்த ஷாவி ஆனந்த விகடானந்தா. அடியவர்களுக்காக ஆண்டவனிடம் ஆனந்த விகடானந்தாவின் இதயம் பேசுகிறது. அவர் அளிக்கும் குங்குமமும் கல்கண்டும் வெறும் பிரசாதம் அல்ல. தேவி கலைமகள் கடைக்கண்ணால் பார்க்கும் புதிய பார்வை. மக்கள் குரலுக்காக மகேஸ்வரிடம் தினத்தூது செல்பவர் நமது ஆனந்த விகடானந்தா. சுருங்க சொன்னால் காலை மாலை என்று பாராமல் அடியவர்களின் கஷ்டத்தை ஆண்டவரிடம் செய்திகளாக சொல்லும் ஓர் ஆன்மீக பத்திரிகை நமது ஆனந்த விகடானந்தா.
6: தம்பி, இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி.

0: என்ன பண்ண போறீங்க
1: சாமியார் கொடுத்தாரு.
0: போடுங்க.
2: அந்த காலத்துல பெரியவங்க நான் சொல்றேன், மூவாசி அடக்கணும் பத்தாது, நாவாசி அடக்கணும். புரியலையா? சாப்பிடறத கட்டுப்படுத்த. இப்போ தோசை அளவுக்கு முடி சாப்பிட்டா என்ன ஆகும்? வயது கட்டு போயிடும். அதே மாதிரிதான் அப்பளம் வடை. அதனாலதான் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பெரியவங்க சொன்னாங்க, ஆசை தோசை அப்பளம் வடை. என்ன பாக்குறீங்க? இதுதான் தாரக மந்திரம். சொல்லுங்க.
3: கூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. இது நம்பிக்கை கூட இல்ல, அந்த சாமியாரை சின்ன பசங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம்.
4: ஏய், என்ன
3: மனசாட்சி
4: இல்லையா? பெருசா மனசாட்சி பத்தி பேசுறிய? கசாப்ல ஆறு வெட்டா, அவனுக்கு மனசாட்சி இல்லையா? எத்தனை பொய் சொல்லி பிசினஸ் பண்றாங்க, அப்ப பிசினஸ்காரங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு ஏன் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்லிருக்காங்க, அப்ப கல்யாணம் பண்ற மனசாட்சி இல்லையா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. போ, பணத்தை கொண்டு வா, இல்ல
3: நாளைக்கே வீட்டை காலி பண்ணுவீங்க.
4: இன்னைக்கே வீட்டை காலி பண்ண வச்சிருவேன்.
3: சரி,
4: பணத்தை கொண்டாயா? போ.

என்ன பண்றது யோசிப்பா.

0: William's son. William's son.
1: I'm Lingam. Abraham Lingam.
0: Lingam?
1: I'm silent, sir.
0: உங்களுக்கு அப்பாவை தெரியுமா?
1: அப்பா தான் இந்த பெயிண்டிங் ஆர்டர் பண்ணார் சார். டெலிவரி எடுக்கிறதுக்குள்ள எக்ஸ்பைரி ஆயிட்டார் சார்.
0: எப்போ ஆர்டர் கொடுத்தாரு?
1: ஒரு 7-15 ஒரு 30 days இருக்கு சார். நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார், எனக்கு இதெல்லாம் ஞாபகம்.
0: யூ பிளடி சீட், எங்க அப்பா 6 மாசமா கோமால இருக்கார், எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்?
1: கனவுல கொடுத்துட கூடாது சார்.
0: என்ன விளையாடுறியா? இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனோம் தனி போகாது தெரியும்ல, கூட சேர்ந்து போற நீ?
1: நமக்கு குட் ஃப்ரைடே தானே சார். இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே.
2: பில்லி,
1: வில்லன் கோ.
0: எங்க அப்பா பெயிண்டிங் கேட்டாரு,
2: போய் சொன்னாரு. அவ்ளோதானே? எதுக்கு போய் சொல்ற தெரியுமா? பரும.
0: சோ வாட்?
2: சோ வாட்? ஃபார்வர்ட் ப்ளஸ் ஹேண்டிகேப். கை கால் விளங்க மாதிரி எப்படி பெயிண்டிங் வரைஞ்சது தெரியுமா? நீங்க சொல்லுங்க. காலையில வரைஞ்சாரு. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. போதுமா? ஒரு ஹேண்டிகேப் இன்செட் பண்ணிட்டியே. உங்க அப்பா இருந்தா ரெடி ரோடு பாத்துப்பாரு. நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். ராமர், கிருஷ்ணர், சீதைன்னு ரவிவர்மா வரைஞ்ச பழைய பெயிண்டிங்ஸ் பிடிக்குமா? இல்லனா எம் எஃப் ஹுசைன், அஞ்சலி மேனன், வாசுதேவ் இவங்க வரைஞ்ச மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பிடிக்குமா?
1: அது இவங்கள பிடிச்சதுன்னா அவங்களுக்கு கோபம் வரும், அவங்கள பிடிச்சதுன்னா இவங்களுக்கு கோபம் வரும். அதெல்லாம் வானாங்க, நடு நிலமே இது தகராறு இல்லாம இருக்கு. இந்த பெயிண்டிங்
2: பெயிண்டிங் எப்ப வேணா பாத்துக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பார்க்க முடியுமா? வெல், இந்த பாண்டனிசம், கியூபிசம் இத பத்தில உங்ககிட்ட நிறைய பேசணும்.
1: ஆர் குடுங்க, வெயிட்டிங்.
2: ஓகே, ஆர்டர் ப்ளீஸ். ஒன் ஃபாலோட ஒன் கசாட்டா.
3: ஓகே,
2: யூ லைக் பிகாசோ?
1: இல்ல வாங்க, ஃபாலோடவே ஃபுல் ஐட்டம்.
2: இப்பதான் நீங்க யாருனு தெரியுது, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: ஃபாலோடா.
2: கம் டு தி பாயிண்ட், உங்களுக்கு மாடர்ன் பெயிண்டிங் பிடிக்குமா, பழைய பெயிண்டிங் பிடிக்குமா?
1: சொல்லட்டுமா? எங்க சுத்தினாலும் கப்புனு பாயிண்ட் வரீங்க பாருங்க. அதான் எனக்கு பிடிக்கும். நெஞ்சத்தோடு சொல்றேங்க, எனக்கு ரெண்டு பிடிக்கும்.
2: இப்படி எல்லாம் மழுப்ப கூடாது, கரெக்டா பேசணும். இந்த எண்ணத்தை வண்ணத்துல காட்டுற மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க?
1: எண்ணம், வண்ணம். இப்ப பாருங்க, நீங்க ரோட்ல போய் நிக்கிறீங்க, டிராபிக் சிக்னல் இருக்குது, அதுல வண்ணம் இருக்குது. சிவப்பு போட்டா நிக்கணும், பச்சை போட்டா போகணும், மஞ்சள் போட்டா வெயிட்டிங்ல இருக்கணும். அது அரசாங்கத்தோட எண்ணம். அத்த மாதிரியான நம்ம எண்ணத்துல பூட்டானு வச்சுங்க, போலீஸ்காரன் கப்பன் பூச்சி நிறுத்தி எங்கடா லைசன்ஸ் சொல்லுவான், இல்லன்னா ஏன்டா தராஸ் கொண்டு வரலன்னு கேப்பான். அப்ப அவனை கொஞ்சம் கவனிச்சுட்டானா தப்பிச்சுக்கலாம், இல்லன்னா அவன் என்ன படி மேஜிஸ்ட்ரேட் ஆண்ட போனோம், அங்க ஒரு 1800 கேள்வி கேட்டு குறைஞ்சிருவாங்க. அதுதான் வாத்தியார் சொல்லுகிறாரு, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம்
2: போன போக்கிலே. அப்போ மாடர்ன் பெயிண்டிங்ஸ்லாம் பேத்தல்னு சொல்றீங்களா?
1: அப்படின்னா பேத்தல்றீங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியா வராது. அலிபாபா 40 திடர்கள் கேவா கலர் ஃபர்ஸ்ட் வண்ணம் வந்துச்சா இல்லையா? அத்த விடுங்க, இப்போ உங்க முன்னாடி நிறைய பிரெட் எல்லாம் வச்சு இதுல எது மாடர்ன் பிரெட் அப்படின்னா நீங்க சொல்லிடுவீங்களா? நாயா, என்ன லேட்?
3: ரெடி சார்.
1: கசாட்டா, பலுடா. எதுக்கு நீங்க
4: என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவு மீனிங் ஃபுல்லா இன்டெப்தா இருக்கிற பெயிண்டிங்க நான் பார்த்ததே இல்லை. சிம்பிளி சூப்பர்.
5: இடைவெளிக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்களே, இனி கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: இதுவரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான்
6: சார். இந்த பெயிண்டரை கூட்டிட்டு வந்து நம்ம காலேஜ்ல ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க சொன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
4: ஷூர் ஷூர், அரேஞ்ச் பண்ணலாம்.
2: ஓகே ப்ரொஃபசர்.
4: ஆனா இவன் என்ன பிரஷ் யூஸ் பண்ணிருப்பானு தெரியலையே.
2: அது நான் கூட கேட்டு ப்ரொஃபசர், அதுக்கு அவர் சிரிச்சிட்டு ஏதோ கோல்கெட் பிரஷ் யூஸ் பண்ணுன்னு
4: சொன்னாரு. வாட் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர்.
2: ஆமா ப்ரொஃபசர், இந்த பெயிண்டிங் ஆயில் கலர்ல பண்ணதா இல்ல வாட்டர் கலர்ல பண்ணதா?
4: ரெண்டும் இல்ல, பெட்ரோலையும் டீசலையும் மிக்ஸ் பண்ணி அதுலயும் ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான்.
2: அம்மா, இது என்ன கார்னர்ல லிங்கம் படம் வந்திருக்கு? ஏய், இட்ஸ் ஹிஸ் நேம்.
7: லிங்கம்.
2: நேம் லிங்கம்.
4: ஓ, ஹவ் சிம்பாலிக்.
8: யூ ப்ளடி ராஸ்கல்.

0: ஒரே ஒரு தடவை நான் கேட்டது பிளீஸ்.
1: முடியாது,
0: ஒரு வாரமா காதலிக்கிறோம், முடியாதுன்னா எப்படி பிளீஸ்? பக்கத்துல தான் யாருமே இல்லையே, என்ன கூச்சம், தைரியமா. ஒன் டூ த்ரீ,
1: ஐ லவ் யூ.
0: அப்பா இப்போ அது சொன்னீங்களே.
2: லிங்கம், ஐ லைக் யூ டச். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது?
3: வயசு கொள்ளா இருந்தா
2: உங்களுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், ரைட்?
3: ரைட்.
2: ஆனா கொஞ்சம் லெஃப்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்க.
3: சரி, லெஃப்ட்.
2: யூ வெரி ஃபனி, வெரி
3: வெரி தான்.
2: ராமர், ராமர் பக்கத்துல அனில், அனில் பக்கத்துல யாரு? ஜாம்பவானா?
3: இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது?
2: எனக்கு மட்டும் இல்லைங்க, விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரிஞ்சுதான் ஆகணும். மத்த பெயிண்டர்ஸ்லாம் வெறும் கையெழுத்து தான் போடுறாங்க, ஆனா நீங்க உங்க கைரேகையை வச்சு அப்படியே பதிச்சிடுறீங்களே. உங்க கைரேகையை வச்சு உங்க பெயிண்டிங்க கையும் கழுமா அப்படியே பிடிச்சிடலாம்.
3: என்னங்க நீங்க வேலை கட்ட வேலையில கைரேக கலவு பெயிண்டிங் போலீஸ் வேற ஏதாவது பேசுவோமே.
2: ஓகே, வீல் டாக் அபவுட் பெயிண்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மோட்டிவ்.
3: மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: உங்களுக்கு போர் அடிக்கல, நீங்க நிறைய கூட தழும மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பிரஷ் இல்லாம கையால பெயிண்ட் பண்றீங்க? என்ன எஃபெக்ட்டுக்காக?
3: ஒரு எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான்.
2: எங்க
3: என்னங்க நீங்க, முதல்ல டவலால தொடச்சிருந்தேன், இப்ப கையால தொடிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கை புடிச்சிருந்தீங்க.
2: டவல் ஃபார் டெக்ஸ்சர், ரைட்?
3: லெஃப்ட்.
2: விளையாடாதீங்க.
3: ரைட் ரைட்.
2: லிங்கம் சொல்லுங்க.
3: பின்ன உங்களுக்கு நான் ஏன் கையால பெயிண்டிங் போனேன்னு தெரியும், அவ்வளவுதானே? இது ஏன் இங்கிலீஷ் எல்லாம் போட்டு போய் பண்ணிக்கிறீங்க? இது ஒண்ணும் புது டெக்னிக் இல்லைங்க, ராமாயண காலத்துல இருந்துக்குது. ராமர் இலங்கைக்கு எப்படி போனாரு அது அனுமாருங்க.
2: தெரியுங்க,
3: தெரியல, பாலங்கட்டி தானே போனாரு. அப்போ அனில் தான் பண்ணிச்சு,
2: ஹெல்ப் பண்ணிச்சு.
3: அதுக்கு ராமர் என்ன சொன்னாரு?
2: தேங்க்ஸ் சொன்னாரு.
3: அப்ப ஏது இங்கிலீஷே? ராமர் அன்பா அனில கையில எடுத்து வச்சுக்கின்னு தடுவி கொடுத்தாரு. அது வரைக்கும் சாம்பல் நடத்துல இருந்த அணில் அணில இருந்து முதுகுல மூணு கோடோட இன்னி வரலும் சுத்தின்னு இருக்குது.
2: சரி,
3: அதனால ராமர் கை.
2: எதுக்கு சிரிக்கிறீங்க?
3: அணிலுக்கே இந்த கேரினா சீத கேரி என்ன ஆயிருக்கும்?
2: நல்ல வேலை.
3: அத்த விடுங்க, நம்மளை பத்தி பேச.
2: அத பத்தி பேசல, இது பத்தி பேசினேன்.
3: ஐயோ, இத ஸ்ட்ரைட்டா சொல்லிக்கலாம்ல, இத விட்டுட்டு சுத்தி வலிச்சு ராமாயணம் பேசிட்டு இருந்தீங்களே.

0: காதலாம். இந்த தலைப்பு எப்படி இருக்கு?
1: வாவ், சூப்பரா இருக்கு.
0: ஓ, இந்த பெயிண்டிங் நீ வச்ச தலைப்பா இது?
1: என்ன மீனிங்?
0: ரெண்டு ப்ளூ இருக்கு பாரு. லவ் பண்ற பொண்ணு தா காதலன பார்த்து காதலா காதலான கூப்பிடுற மாதிரி இல்ல?
1: நோ, நடுல ஒரு எல்லோ இருக்கு பாரு. இட்ஸ் லவ் ட்ரையாங்கிள். ஒரே ஆளை ரெண்டு பொண்ணு காதலிக்கறாங்க. சோ ரெண்டு பேரும் தனித்தனியா காதலா காதலான கூப்பிடுறாங்க.
0: லிங்கம்?
1: இது லிங்கம் வரைஞ்ச பெயிண்டிங்கா?
0: ஆமா.
1: உனக்கு எப்படி கிடைச்சது?
0: அவரே கொடுத்தாரு.
1: அவரே கொடுத்தாரா?
0: வேணும்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்.

0: ஒரு பெயிண்டிங் வாங்கிக்கோ.
1: இன்ட்ரோடியூஸ் நீ. அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு?
0: உனக்கு அவரு தெரியுமா?
1: நீ பெயிண்டிங் தான் வாங்கியிருக்க, நான் பெயிண்டரே வாங்கிட்டேன்.
0: என்னடி சொல்ற?
1: ஆமா, நீ லிங்கத்தோட பெயிண்டிங் தானே வச்சிருக்க? நான் லிங்கத்தையே வச்சிருக்கேன்.
0: What do you mean?
1: I love லிங்கம்.
0: நீ வேணா லிங்கத்தை லவ் பண்ணலாம், ஆனா லிங்கம் என்னதான் லவ் பண்றாரு என்கிட்ட தான் ஐ லவ் யூ சொன்னாரு.
1: என்னடி உளற? லிங்கம் என்னதான் லவ் பண்றாரு என்கிட்ட தான் ஐ லவ் யூ சொன்னாரு.
0: அச்சச்சோ, மோச போட்டோமே. அந்த லிங்கம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க ட்ரை பண்ணிருக்கா. வா, ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம்.
1: நீ போ. ஐயோ, நலன்.
2: நான் காண்பது என்ன கனவா இல்ல நினைப்பா?
1: பெயிண்ட். நான் வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல.
2: இல்ல, காலங்காத்தால தான் உன்ன பத்தி கனவு கண்டு இருந்தேன். காலங்காத்தால கனவு கண்டா பலிகாதுன்னு வாங்க. தன்னை நீ பழிச்சுன்னு வந்து பழிச்சிட்டியே. நீ சாதாரண சுந்தரி இல்ல, சொப்ன சுந்தரி. என்ன பாக்குற? இவ்வளவு பெரிய பெயிண்டர் அரணி ஜார் போட்டு அலமாரி பெயிண்ட் அடிச்சுன்னு பாக்குறியா? இதுல என்ன தப்பு இருக்குது? பெயிண்டிங் பெயிண்டிங் ஆச்சு, அலமாரியும் வெள்ளை ஆச்சு, ஒரே கல்ல ரெண்டு மாங்க.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்.
1: கேடுதா? இன்னொரு முறை சொல்லுங்க.
2: நீ காட்ட 1000 ரூபாய் கூட சொல்லுவேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், ஒரே கல்ல. ஓ சாரி, முதல் தபா வீட்டுக்கு வந்துக்கிற ஏதாவது சாப்பிடுறியா? பெப்சி
1: வேண்டாம்.
2: வானானா விட்டுடே. சரி, நீ சொல்லு.
1: நான் சொல்றேன், எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு டிரைவ் இல்ல, மீட் பண்றோம். மீட் பண்றோம். ஒழுக்குதோ இல்ல
2: மின்னல் மாதிரி வெட்டிட்டு போறாளே.
1: ஒரே கல்லு ரெண்டு மாங்கா, அதுதான் இவனு சொன்னான். போக்கில என்ன தெரியுது? வெள்ளையா?
3: அவள் மறந்துட்டா?
1: முகத்துல எல்லாம் கரியதான் பூசுவாங்க, இவ வெள்ளைய பூசிட்டா. விடக்கூடாது அவனை.
3: எனக்கும்
1: 6 மணிக்கு டிரைவர் மறந்துடாத.
3: ஓகே, அதை விடு.
1: என்ன, ஆல் தி பெஸ்ட். கோ.
3: 6 மணி ஆனா இவன்
2: வெக்கப்படுறான்.
1: தூக்கி வாரி போடுதா?
3: இப்பதான் உன்னை பத்தி நினைச்சா உனக்கு நூ நூ நூ.
1: சொல்லாதீங்க, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 100 வயசு ஆயிடும். ஆமா, இவ்வளவு பெரிய பெயிண்டர் நீங்க, என்ன அலமாரிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க?
3: வேலைக்கு வேலையும் ஆச்சு.
1: நானே சொல்றேன், வேலைக்கு வேலையும் ஆச்சு, அலமாரியும் வெள்ளையாச்சு.
3: சுருக்கமா ஒரே கல்ல ரெண்டு மாங்கான் சொல்லுவியா?
1: ஒரே கல்ல ரெண்டு மாங்கா.
3: கரெக்ட்.
1: என்கிட்ட அதே சொல்றீங்களா?
3: பழமொழியை மாத்த முடியுமா? திரும்பி
1: இன்னைக்கு 6 மணிக்கு டிரைவனுக்கு வர முடியுமா?
3: எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கே.
1: வேற அப்பாயின்மெண்டா? எனக்காக மாத்த கூடாதா?
3: காசு சமைச்சாரம் சாப்பிட்டேன்.
1: இப்ப என்னதான் சொல்றீங்க?
3: 8 மணிக்கு நான் வரனே.
1: மாத்த மாட்டீங்களா?
3: பெயிண்ட் வேலை சத்தியமா நான் மாட்டேன்.
2: Yes, come in. தெரியும் நீ வருவேன். ஒன்ஸ் மோரா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
1: Stop it! இன்னைக்கு 6 மணிக்கு வேண்டாம், 8 மணிக்கு வர முடியுமா?
2: 8 மணிக்கு
1: முடியாது. தெரியும்டா.
2: தாவா
1: ஜானகியோட சுத்தணும்.
2: யார் அந்த ஜானகி?
1: யார் அந்த ஜானகியா? நான் தான்டா ஜான்.
2: இது யாரு?
1: நடிக்காதடா சுந்தரி. இது யாரு? நடிக்காத. விடிய விடிய சிவ புராணம் கேட்டுட்டு பார்வதிக்கு சித்தப்பா லிங்கம்ங்கிறியே. இவ நம்மள ஏமாத்த லிங்கம்டி. லிங்கம்
2: சுந்தரி நானும் ஜானகி நீயும் சேர்ந்ததால் இந்த
1: நீங்க தானே கையில பிரஷ் வச்சிருக்கீங்க? அவரும் பிரஷ் வச்சிருக்காரு, வாயில வச்சிருக்காரு. இது யார் பெயிண்டர்?
2: தெரியுதா இப்படிதான் பெயிண்டிங் வித்த?
3: இப்படியா?
2: நீ படிப்பாளி,

0: நான் தொடைப்பாளி.
1: புரிஞ்சுதா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கட்ட பசம் கிடையாது, எல்லாமே இவங்களுக்காக தான். இப்ப சொல்லுங்க, இத மாதிரி உங்களுக்கு எங்க மேல காதலா காதலா?
0: நான் அத்திய ரெண்டு வாட்டி சொல்றேன்.
2: ரெண்டு பேர் இல்லப்பா.
0: ஓ
1: சொல்லுங்க, நீங்க மதிக்கிறது காதலா காசா?
3: ரெண்டுமே இல்ல.
0: நான் கோயப்பறீங்க.
3: கல்யாணம்
0: எனக்கு சுருக்கமா லிங்கம்
4: சொல்லுவாங்க.
0: இந்த பக்கம் ஒரு கோடி, இந்த பக்கம் ஒரு கோடி. பட்டல
4: வெரி இன்ட்ரஸ்டிங் பர்சனாலிட்டி. எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு.
0: என்னோட ஒரே லாவ கல்யாணத்தை பத்தி தான். என்ன நான் ஊரு ஊரா சுத்திட்டு இருக்கேன் இல்லையா, நானும் சுத்தின தான் சார் இருக்கேன். நீங்க வந்தா தெரியும்.
4: அப்படியே வர வர வர மாப்ள, மெட்ராஸ் வரும்போது அவசிய சந்திக்கிறேன்.
0: அதாவே முடி பண்ணிட்டீங்களா? ஆமா மாப்ள. ஓகே மாமா, பை.
3: மாமாவா
0: வந்தாலே மாப்ளன்ட்டற பரமசிவம். இப்படி வா.
5: என்ன பண்ணி காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் உன் மகள் தற்சமயம் காதல் வயப்பட்டு ஒருவரோடு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாள்.
0: ஐயோ, இது நிஜமா?
5: என் 12 கண்களால் பார்த்தேன். உன்னை எச்சரிப்பது என் கடமை, எச்சரித்து விட்டேன். ஓ, உடனே போய் ஏதாவது செய்.
0: முருகா!
6: என்ன என்னாச்சு?
0: ஒரு கெட்ட கனவு கண்டேன் நம்ம பொண்ணை பத்தி.
6: என்னதான் பொண்ணு கெட்டு போன வரியா?
0: அந்த அளவு போல நினைக்கிறேன். எங்க அப்பா முருகன் இருக்கானே, வரதாச்சார ரூபத்துல வந்து வரதாச்சாரியே தான். ஹலோ வரதாச்சாரி.
5: நான் தான் பேசுறேன். எப்படி தெரியும்?
0: எனக்கு தெரியும். என்ன விஷயம்?
5: இங்க வென்றாசுல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காள் உன் பொண்ணு ஜானகி.
0: யாரோடய சுத்திட்டு இருக்க, அவ்வளவுதானே? எனக்கு எல்லாம் தெரியும். முருகன் சொல்லிட்டான்.
5: ஓ, முருகன் உங்ககிட்ட எல்லாத்தையும் முன்னாலே சொல்லிவிட்டானே?
0: நீ போன கீழே போய் நான் பாத்துக்கிறேன்.
6: என்னங்க, யார் போன்ல?
0: நம்ம வரதாச்சாரி தான். எங்க அப்பா முருகன் சொன்னதும் பறிச்சு போச்சுமா?
6: என்ன
0: ஜானகி யாரையோ லவ் பண்றாளாம்.
5: உடம்பு
0: சரியில்லைக்கு அவசரமா ஒரு தந்தி கொடுத்துட்டு.
5: அக்கா நல்லா இருந்துச்சு. இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன?
5: ஜானகி சரியில்லை, ஒரு பையனை லவ் பண்றா, அதானே?
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
5: உங்களுக்கு முருகன்னா எனக்கு மூளை, அதானே சக்குருட்டி சிங்காரங்கிறது?
0: சரி தெரியுதா, போடா போய் தந்தி குடுத்து.
5: சரி சரி சரி.
7: இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். இனி கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: என்னது? படிக்கப்பட்டது கலப்புனா யாரோ ஒரு பலாத பேய் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு குடும்பத்தை நீ தான் அசிங்கப்படுத்திருக்க. எனக்கு அப்பயே சந்தேகம். சிங்காரம், நீ ஜெயிச்சுட்டா? ஜெயிச்சுட்டா?
6: சும்மா எங்க என்னங்க சொல்றேன்?
0: தப்பு பண்ணிட்டேன் பார்வதி, தப்பு பண்ணிட்டேன்.
6: ஆள் ஆளுக்கு இப்படி புரியாம பேசுறீங்களே.
3: அம்மா, அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பா,

0: நானே உங்ககிட்ட வந்து நேர்ல பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே தந்தி கொடுத்து வரவழைச்சிட்டீங்க. நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்.
1: ஒருத்தர் சொல்றிய, அவர் யாரு? அவங்க அம்மா அப்பா யாரு? அவன் பணக்காரனா?
0: அநாத. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, சொத்து பத்தும் கிடையாது. ஏழை.
1: ஆக நீ சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன், வெத்து ஆளு. அவ்வளவு.
0: பெயிண்டர்.
1: பெயிண்டர்னா வெறுமி வருமாவோ?
0: இல்ல, கேலண்டருக்கு வரையறவரு.
1: சபாஷ். வேணும் அதே கேலண்டர்ல தேதியை கிழிச்சுக்கிட்டு சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு நாளை கழிச்சுட்டு இருக்கலாம், அப்படிதானே?
0: இல்ல, அவர் என்ன காலம் பூரா கண்கலங்காம பாத்துக்குவேன்னு சொன்னாரு.
1: அத நீ நம்புறியா?
0: ஆமா, அவர் வாய் திக்கினாலும் பேச்சு மாற மாட்டாரு.
1: ஓஹோ, வாய் வேற திக்குமோ? ஏழை அனாத ஊனம் வேறையா? இதோ பாரு, அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது.
0: அப்பா.
1: இதோ பாரு, இன்னொரு தடவை நீ என்ன அப்பா கூப்பிடணும்னா அந்த காதலை மறந்துடு.
2: ஹலோ, என்ன லெட்டர்?
0: லவ் லெட்டர்.
2: லவ் லெட்டர்? யாருக்கு?
0: எங்க அம்மாக்கு.
2: அம்மாவுக்கா?
0: ஏ, நான் எங்க அம்மாவை லவ் பண்ண கூடாதா? உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுமா?
2: நீ தான் சண்டை போட்டு வட்டல.
0: நான் எங்க அப்பா கூட தான் சண்டை போட்டீங்க தவிர அம்மா கூட போடலையே.
2: சரி காட்டு.
0: நான் காட்ட மாட்டேன்.
2: ஏன் கிட்ட காட்ட கூடாதா?
0: அம்மாக்கு பொண்ணுக்கு நடுவுல 1000 இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க போலாம்.
3: என்னங்க, நம்ம மாப்பிள்ள வரைஞ்ச படத்துக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பான், எக்கச்சக்கமா பணம் குவிதான்.
1: அவ புருஷன் வரைஞ்ச படத்துக்கு வெளிநாட்டுல வேணா மதிப்பு இருக்கலாம், ஆனா இந்த பரமசிவம் அவனை மதிக்க மாட்டான். எனக்கு கௌரவம் தான் பெருசு, அதை நீ புரிஞ்சுக்கோ.
3: என்னங்க நீங்க, அவன 6 மாசமா விடாம எழுதிக்கிட்டு இருக்கா, நம்ம போய் பார்க்கலனாலும் ஒரு பதிலாவது போடலாம்ல.
4: ஏய், இதுக்கு போய் ஏண்டி அழற? ஆரம்பத்துல எல்லாம் போய் இப்படிதான், போக போக எல்லாம் சரியாயிடும்.
5: எப்படி சரியா போகும்? நானும் விடாம 1 வருஷமா லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், ஆனா 1 லெட்டருக்கும் பதில் வரல. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவருக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, அவருக்கு அவரோட பிரஸ்டேஜ் தான் முக்கியம்.
4: சரி, உங்க அப்பாக்கு பொண்ணு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு பேரை பொறுக்க போறேன்னு தெரிஞ்சா போதும், அப்படியே அலறி பிடிச்சிட்டு வந்துருவாரு.
5: என்னடி சொல்ற?
4: ஆமாண்டி, உனக்கு குழந்தை பிறக்க பிறக்க போகுது. என்ன, அதான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுல, குழந்தை பிறந்தாச்சு லெட்டர் எழுதி போட்டுரு, அப்புறம் பாரு உங்க அப்பா பிரஸ்டேஜ் எங்க போகுதுன்னு. என்ன சொல்ற?
1: ஏண்டி, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா அதுக்காக வெக்கத்தை விட்டு பங்களா வாசல்ல போய் இந்த பரமசிவம் நிப்பா நினைச்சிட்டு இருக்கியா? கௌரவம் தாண்டி எனக்கு முக்கியம். இது பாருடி, அவ வேணா அம்மா ஆயிருக்கலாம், அவ புருஷன் வேணா அப்பா ஆயிருக்கலாம், நான் தாத்தா ஆகலடி. இப்பவும் சொல்றேன், அவ எனக்கு பொண்ணும் இல்ல, அவ புருஷன் எனக்கு மாப்பிளையும் இல்ல, அந்த குழந்தை இருக்க அது எனக்கு பேரனும் இல்ல.
3: என்ன ஆச்சு உங்களுக்கு?
1: தப்பு பண்ணிட்டேன் பார்வதி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். குழந்தை பிறந்து இத்தனை நாளாச்சு, பாவி.
3: என்ன பேசுறீங்க நீங்க?
1: பின்ன என்னவா, குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு பேர் இல்ல, பிறந்திருக்கான், அதை சொல்ல வாய் வரலையே. நீயாவது சொல்ல வேண்டாமா, நான் தாத்தா ஆயிட்டா, நீ பாட்டி ஆயிட்டிய. முதல்ல போய் ஜானகி லெட்டர் போடு.
3: சரி
4: சுந்தரி, அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஹே, வெரி குட். எப்படி நான் சொன்ன ஐடியா? உன் ஐடியாவாலதான் இப்ப பிரச்சனை எல்லாமே.
5: என்னாச்சு?
4: நீ சொன்ன மாதிரிதான், நான் ரொம்ப வசதியா இருக்கேன், குழந்தை பிறந்தாச்சுன்னு லெட்டர் எழுதினேன், அவர் இப்ப பேரனை பாக்க வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. அவர் இப்ப வந்து குழந்தை காரு பங்களா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு
6: சொல்றது? ஜானகி, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் போய் உங்களை சமாதானப்படுத்ததா அப்படி எழுதினேன்னு இன்னொரு லெட்டர் எழுதி போட்டுட்டு அவ்வளவுதான்.
5: பேரன் பிறந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இன்ப அதிர்ச்சியில எங்க அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருக்கிறதா எங்க அம்மா எழுதிருக்காங்க. இப்ப அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்க அப்பா உயிருக்கே ஆபத்து.
4: ஐயோ, அப்படியா? இப்ப என்ன பண்றது? உங்க அப்பா எப்ப வராங்கன்னு
5: சொன்ன? 14ஆம் தேதி வராரு. 14, 15 2 நாள் தங்கி பேரனை கொஞ்சிட்டு 16 திரும்ப ஊருக்கு போயிடுறாரு.
4: ஓகே. மகாபலிபுர ரோட்ல 100 மஹால் ஒரு பங்களா இருக்கு, சினிமா ஷூட்டிங் எல்லாம் வாடகை கொடுவாங்க, அந்த பங்களா ஒரு நாளைக்கு வாடகை கெடுத்துடலாம், கார் பர்னிச்சர் எல்லாம் வாடகை கெடுத்துடலாம், நான் ஏற்பாடு பண்றேன்.
5: அதெல்லாம் சரிடி. குழந்தை?
4: இத பாரு, பணம் கொடுத்தா இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும், ஜோன் வரை பி ஹாப்பி. ஹலோ, ஹாய் டாடி. ஆ, எப்போ? ஓகே டாடி, பாய். ஐயோ,
5: என்னாச்சு?
4: என்னோட படுக்கற லிங்கத்தை பாக்குறதுக்காக எங்க அப்பா 13ஆம் தேதி இங்க வராரா? அப்ப 14, 15 தேதி மட்டும் இல்ல, 13ஆம் தேதி கூட இந்த 100 மஹால புக் பண்ணணும்டி.
5: ஹாய் சுந்தரி, 100 மஹால் ஓகே, ஃபர்னிச்சர் ஓகே, உங்க அப்பா வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும்.
4: வெரி குட், நான் போய் அப்பா பிக்கப் பண்ணிட்டு அங்க வந்துடுறேன்.
5: சரிடி, குழந்தை என்னாச்சு?
4: உனக்கு எதுக்கடி அந்த கவலை? நான் தான் இன்னைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஹலோ. ஆ, ஹாய் டாட், மீன பக்கத்துல தானே? இல்லையா? ஏ, ஓகே டாட், பாய்.
5: வழக்கம் போலதான், அப்பா அந்த ஃபிளைட்ல வரலையா?
4: எப்ப வரேன்னு எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காரு.
5: சரி, நீ போய் முதல்ல குழந்தைய அரேஞ்ச் பண்ணு, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல லிங்கத்தை ரிசீவ் பண்றேன். அவர் இன்னைக்கு சிவகாசிலேருந்து வராரு, எங்க அப்பா வந்ததும் அவர்கிட்ட எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப வரட்டுமா?
4: பாய்.

0: ஒருவேளை உங்களுக்கு மனசு மாதிரி வரணும்னு நினைச்சா நூர் மகால் மகாபலிபுரம் ரோட் மறந்துடாதீங்க.
1: ஜானகி இந்த அட்ரஸ் தானே எழுதி இருந்தா, அதோ மாப்பிள்ளை நிக்கிறாரே.
2: சும்மா இருங்க, வேற யாராவது இருக்க போறாங்க, சரியா விசாரிச்சுக்கங்க. நீங்க
1: நீங்க
3: நான் லிங்கம்.
1: அடே மாப்பிள்ளை, மாப்பிள்ளை
4: மாமா
1: மறுபடியும்
3: பாத்தியா
1: எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அம்மா செத்து போதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீ
2: அவங்க போய் 10 வருஷம் ஆச்சு, அவங்க இருந்து இந்த கல்யாணத்தை நடத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
3: என்னங்க நீங்க மூத்தவங்களை பத்தி இவ்வளவு பெரியமா பேசுறீங்க? அவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தீங்களா
2: இல்லீங்களா?
3: பெரிய ஆளுங்க நீங்க.
1: எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், வயசான காலத்துல புத்தி கட்டு போய் தப்பு பண்ணிட்டேன்.
3: இதெல்லாம் ஒரு வயசாய் நல்லா தானே இருக்கிறாங்க. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம் தானே.
1: என்ன அமெரிக்கா நம்ம கல்ச்சர் பிரகாரம் இது கல்யாணம்
2: சரி அதுதான் நடந்து முடிஞ்சு போச்சே. அது ஏன் சொல்லி ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? சரி குழந்தைங்க
3: உங்களை கூட்டு வரனு வண்டி எடுத்து போயிருந்து
2: எங்க பம்பளி மாஸ் உடைய பம்பளி மாஸ்
3: அதான் இது அமெரிக்கா எல்லாம் வாங்க சகஜமா இருக்கலாம். இங்க குழந்தைய வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.
1: என்ன மாப்பிள அமெரிக்கா புடலங்கான்னு எனக்கு என் பேரனை பாக்கணும் ஆசையா இருக்கு.
3: எனக்கு கூடதான் என் பையனும் பாக்கணும்னு ஆசையா இருக்குது. எப்படி இருக்கிறானோ எல்லாம் உங்க பொண்ணு கையில தான் இருக்குது.
1: உங்களுக்கு
3: மம்மி
1: கவலை
3: தெரியுமா?
2: என்ன ஜானகி தெரியுமான்னு புரியலையே.
1: எனக்கு புரியுதுமா? எனக்கு புரியுது. அன்னைக்கு இந்த பொண்ணை நான் விரட்டி அடிச்சேன்ல, அத மாப்பிள்ள குத்தி காட்டுறாரு.
0: இவரே மாப்பிள்ளையா?
1: போதுமா போதும், மாப்பிள்ள தான் குத்தி காட்டுறாரு. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாச்சிரியே. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டேன்.
0: ஐயோ அப்பா என்ன சொல்றீங்க?
3: அப்போ இவர் எனக்கு மாமா இல்லையா?
1: அட என்ன மாப்பிள்ள இது, ஜானகி அப்பானா? நான் மாமனார் தானே உங்களுக்கு. தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள.
3: ஐயோ அது நான் சொல்ல வேண்டியதுங்க.
0: லிங்கம் ஒரு நிமிஷம் வாங்க.
2: எனக்கு அது புருஷன பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுது.
1: அமெரிக்கா அவன இதெல்லாம் சகஜம் தானடி. என்ன கரெக்டா மாப்பிள்ளைய நான் சொல்றது கரெக்டா
3: இல்லீங்க?
0: என்ன கேக்கலாம்? அது என்னோட அப்பாங்க.
3: உன்னோட அப்பாவா? அப்பியா சுந்தரியோட அப்பா பேர முருகா, முருகன் சொல்லுகிறாரு.
0: அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் அப்பனே முருகா, அப்பனே முருகா தான் சொல்லிட்டு
3: இருப்பாரு. வெயிட் வெயிட் வெயிட். ஓ இவரோட அப்பா தான் சுந்தரியோட அப்பாவா? இரண்டு குழந்தைகளுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய இடைவெளியா? அப்போ சுந்தரி உனக்கு அத்தை, அப்போ இவர் எனக்கு மச்சான், நம்ம மாமான்னு சொல்லிட்டேன்.

0: சாரி மிஸ்டேக்.
1: அவர் சொன்ன முருகன் சாமி கடவுள்ங்க.
0: அப்ப இவரு என்ன கடவுளுக்கு வாழ்ந்தியா? பார்த்தா அப்படி தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, என்ன பண்ணலாம்?
1: வாங்க போய் உண்மையை சொல்லிடுவோம்.
2: என்னது
0: பழனியில முருகனுக்கு கையில வேலுக்குதா?
3: ஆமா,
0: அதனால அவர் வேலைக்காரன் சொல்லிட முடியும்.
3: பிடிங்க முருகா, முருகா, முருகா, என்ன மன்னிச்சு முருகா, என்ன இப்படி பிடிக்கிறீங்க?
0: நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரி இவங்கள வேலைக்காரின்னு சொன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும். யூனியன் எல்லாம் இருக்குது இவங்களுக்கு.
4: பார்த்தா வெள்ளக்காரி மாதிரி இருக்கா, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்காரிங்கிறீங்க?
0: அது என்னன்னா ஸ்டெல்லா மரியஸ்ல இந்த வீட்டுல விட்டா முதிச்சிடுறாங்க. ஸ்டெல்லா மரியஸ் பக்கத்துல ஊடி எல்லையம்மன் காலையும் வேலைக்கார பொண்ணு, பேண்ட் சட்டை எல்லாம் போட, அதனால செல்லா சுந்தரின்னு பேரு. குயின் மரியஸ் பக்கத்துல இருந்தா என்ன திக்குவிட்டேன்னா சொல்லிருப்பாங்க. பக்கத்துல இருந்தா போதும் சொல்லிருப்பாங்க.
3: இருக்குமே
4: நல்லா பாருங்க, மூக்கெல்லாம் அப்படியே
3: நுழைஞ்சு. ஆமா நீ யாரப்பா? இன்னைக்கே வந்துட்டீங்களே. உங்களுக்கு என்ன தெரியாது, நான் உங்களை போட்டோல பாத்திருக்கேன். நான் தான் உங்களுடைய
0: மாப்பிள்ளையோட சமயக்காரன் சொல்றான். லிங்கம், லிங்கம் தான் இவன் பேரு. சொல்லிக்க பிச்சைக்காக குக்கின்ன சமயக்கார கொஞ்ச நேரம் சும்மா இருறா. சொல்லிக்க பிச்சைக்காக சமயக்காரனுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்காரனுக்கு பாட்டு வரும்.
3: என்ன சொல்ற?
0: எனக்கு திக்குவாயின் உனக்கு தெரியுமா? அப்ப ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கோ. இவர் என் மாமனார் ஆயிட்டதுனால, இவங்க மாமியார் ஆயிட்டதுனால, எனக்கு திக்குவாய் ஆயிட்டதுனால, ஜானகி என்னோட ஒய்ஃப் ஆயிட்டதுனால, சுந்தரி வேலைக்காரி ஆயிட்டாப்பா.
3: சமயக்காரன் கிட்ட என்ன இவ்வளவு நேரம் பேச்சு?
0: அது மாமா
4: சிங்கடத்துக்கு வெளியே போடுங்க.
0: போட்டுங்க மாமா. அதாவது மாமா, இப்போ நான் ஹவுஸ்
3: உங்க மாப்பிள்ள மாதிரி விட்டு விட்டு அழாம ஒரே அழுதுல அதுக்குதான்
4: சமயக்காரா. அதிக பிரசங்கமா பேசாத வாய் முடிக்க சுமாரு. மாப்பிள்ள குழந்தைக்கு பால் குடுக்க சொல்லுங்க.
0: சமயக்காரா, சாரி, குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டாங்க.
3: டம்ளர் இல்லையா? என்ன மாப்பிள்ள டைரக்டா கொடுக்க சொல்லுங்க.
0: ஐயோ, மாடு உடைச்சிச்சுன்னா
3: அந்த கிட்ட எல்லாம் கூடாது.
4: ஐயோ, தாய்ப்பால் கொடுக்க சொல்லுங்க. எங்க ஜானகி? ஏ இங்க வா.
1: என்னம்மா?
4: குழந்தைக்கு பால் கொடு.
1: ஐயோ நானா? என்னங்க?
3: நீ கூடமா?
1: நானா? என்னடா வேற காரியம் எல்லாம் கொடுக்க சொல்றீங்க?
3: இதுல என்ன தப்பு? நான் பிறந்து 7 வயசு வரைக்கும் பால் குடிச்சிருக்கேன். இத்தனைக்கும் நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க.
4: அப்புறம் எப்படி
3: வேலைக்காரி?
4: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க?
1: ஐயோ என்னமா இது?
4: குழந்தைங்க பால் குடி
1: வெக்கமா இருக்குமா?
4: முதல்ல ஆம்பளை எல்லாம் வெளியே போங்க. போங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க இருக்கலாம் மாப்பிள்ள, நீங்க இருக்கலாம். போங்க.
1: நீயும் போமா. என்னங்க இது, என்ன பண்றது?
3: என்ன
1: பண்றது?
3: ஓ சூப்பாண்டா, சமயக்கார நீ போ. என் கைய மாத்திரம் உடச்சு சூப் வச்சா பரவாயில்லையா?
1: சொல்லிட்டார்ல
3: தாய்மாவது குழந்தை சீக்கிரம் போய் கொண்டு வாங்க சொல்லுவா. அம்மா அம்மா, குழந்தை எங்க எடுத்துன்னு போற?
4: சுவாமா பாயா, ஏழா உனக்கு நான் இழப்பமா புடிச்சா குழந்தை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு. தா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கா, பெத்த குழந்தைய குப்பத்தட்டில போடுற ஜாதியா நான் இல்ல. நான் ஏன் வருகிற?
0: வருகில தாயே, இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா நான் இங்க அனாதையா நின்று இந்த மாதிரி பேசினு இருக்க மாட்டேன். நானும் குப்பத்தொட்டில கேண்ட குழந்தை தான்.
4: இந்த தகுளோட வேலையெல்லாம் என்னண்ட வேணாம்.
5: ஐயோ மையாலும் நான் என்ன இப்ப கூப்பத்தாட்டி அனுப்ப

0: பட்ஜெட்டு வாங்கிட்டு வர முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, குழந்தையோட சந்தோஷமா இருக்கு. எங்க தலையிட்டு நாங்க எதனா டூப் வச்சு
1: சமாளிச்சுக்கிறோம். ஒயந்திக்கு வேலை வேலைக்கு பால் குடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு.
0: சரியா, அப்பப்ப வந்து குடுத்துட்டு போ.
1: இல்லப்பா, என் குழந்த ஒரு நாளைக்கு 10 டப்பா பால் குடிக்கும். நான் வந்துன்னு போயின் இருக்க முடியுமா? தபா குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். என்ன சொல்ற, என்ன யோசிக்கிற?
0: இல்ல என்ன வேலை குடுக்கலாம்னு பால் காரிய வா.
1: சதாம்பா.
2: என்னமா ஜானகி, குழந்தை பால் குடிச்சு முடிச்சிட்டானா இல்லையா?
3: மேல குழந்தை ரொம்ப நேரமா பால் குடிச்சிட்டு
4: இருக்கேன்.
3: இல்ல நம்ம பப்ளி மாசம் அப்படி குடிக்கலையம்மா.
4: ஏன் பதிக்கிறீங்க? இன்னும் மாப்பிள்ள இங்க நின்னு
0: இருக்காரு. வாக்கிங் போயிட்டு வந்தேன்.
5: இடைவெளிக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்களே, நீ கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
6: நீங்க ஏன்
7: அவர் மாதிரி திக்க முடியாதுங்க? அவரு ஒரிஜினல் திக்கர்.
6: மாமா, குடும்பத்துல குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம்.
7: என்ன?
6: இந்த வீட்டை நீங்க தானே கட்டினீங்க?
1: மாமா
7: இருங்க, அவர் சந்தேகப்படுறது கரெக்ட் தான். இந்த வீட்டை நான் கட்டலீங்க,
6: பின்ன
7: மேஸ்திரியும் கொத்தனாரும்
6: கட்டினாங்க. இந்த வீட்டுக்கு ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க? ரூன் ஜகம் அப்படின்னா அங்க அங்க.
7: சமா,
6: நூறு மேல்தான் நான் சொன்னே. முஸ்லிம் பேர் வச்சிருக்கீங்க?
7: யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்டுக்கு நான் ஏன் இப்படி பேர் வச்சேன் தெரியுமா? என்னுடைய மனைவி ஜானகி பேர்ல ஷாஜஹான் நூர்ஜஹானுக்கு தாஜ்மஹால் கட்டின மாதிரி 100 மகள் கட்டணும்னு நினைச்சேன். ஒரு வீடு தான் கட்டேன், அதுக்கே 100 மகள் பேர் வச்சேன்.
1: இது யாரு?
8: நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஒரு நாள் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நான் அண்ணா கிட்ட கோவிச்சுட்டு ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கை.
2: சுவரியா, இவ என் பொண்டாட்டியா, எல்லாம் தெரியா.
8: வணக்கம் அண்ணி.
1: அண்ணியா?
2: முருகா முருகா சரவண பவ குக வடி வழகா.

0: என்னன்னா மெய்யாலுமே எனக்கு தான் திக்குவாள். நான் தான் கெய்டர், நான் தான் மாப்பிள்ள.
1: இவரு தான் நம்ம மாப்பிள்ளையா?
2: ஐயோ நீங்க இருக்கப்பா, ஜானகி எங்க
0: குளிக்கிறானா? அதான் தெரியுமே.
1: எது உண்மையிலே தெரிய மாட்டேங்குதே.
0: மெய்யாலுமே குளிச்சுட்டு வர பாத்தீங்களா?
3: ஐயா சும்மாறா, நான் சொல்ற மாமா உண்மையா?
0: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: நீ யாரியா?
0: குர்கா சார்.
1: நீ ஏதோ உண்மையான குர்காவா?
0: இல்ல சார், பக்கத்து ஸ்கூல்ல தமிழ்வாதியாரா இருக்கேன் சார. நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஒரு மூணு நாள் கூப்பிட்டாங்க சார், வந்தேன், நடிச்சேன், நான் போயிட்டு வரேன் சார்.
1: நாடாது குர்காவை சேர்த்து எதுவும் உண்மை இல்லை இந்த வீட்டுல.
2: அப்பா என்ன நம்புவீங்கல்ல, நான் சொல்றது கேளுங்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நாங்க 1000 போய் சொல்லி ரெண்டு கல்யாணம் முடிச்சிட்டோம். 500 போய் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டோம். எது கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, இன்னொரு 500 போய் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தோம். அத விடுங்க, இவங்க ரெண்டு பேரும் உத்தமர்க தான். கை தட்டுங்களா.
4: உத்தமரா? அந்த கதையெல்லாம் இங்க வேணாம். இங்க பாருங்க, கோலிசாமியா
2: விகடானந்தா? அதே சொல்றீங்க? அதே நீங்க பணத்துக்காக ஒரு நாள் அந்த போலீஸ் சாமியோட சேர்ந்து நடிச்சாரு.

0: சங்கடமே கிடையாது.
1: அப்படியா? அதான் இல்ல, பணப்பட்டியோட அந்தாலும் உள்ள உட்கார்ந்திருக்கான். வி ஆனந்த் யாரு? விகடானந்தா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஊரையே கொள்ளை அடிச்சிருக்கியா? கொல்ல கொல்ல.
0: ஐயோ, அந்த ஆள் இங்க பார்த்த மாதிரி இருந்ததா? லிங்கம்.
2: எஸ் டேய் இறா சுந்தரி.
0: சீ, தொடாதீங்க. ஏமாத்திட்டீங்களே.
2: ஐயோ, நீ என்ன நம்பலனா நான் எங்க போறது? மறுபடியும் குப்பை தொட்டிக்கா? நான் உத்தம சுந்தரி. டேய் இறா. நீ எப்படி நிரூபிக்கிறது? அந்த அயோக்கியம் விகடானந்தா வாயாலே நான் யோகியான்னு சொல்ல வைக்கிறேன். வா, அதுதான். சரி, அப்புறம் பாத்துக்கலாம்.
1: அப்படியா? பின்னாலே வர்றேன்.
2: என்ன உத்தமா சொல்லிட்டு போயிடுவா பிளீஸ்.
3: சொல்றேன், உண்மை சொல்றேன்.
4: ஏதான வாயை திறந்து சொன்ன அப்புறம்
3: முதல்ல செஞ்சிருக்க.

0: பார்த்தா
1: இது என்ன கக்கு சார் வந்து தொலை
2: இப்படி பறக்குறான்யா
3: ஆயிடுச்சு என்ன
2: பண்றது
4: சந்தேகம் வருது முதல்ல வேட்டிய சரியா கட்டியா தலைகள இருக்க நீ
3: நாம எங்க போறோம்
4: அவர்கிட்டதான்
2: நல்ல காத்து வருது கண்ணாடியில் பா

0: பெரிய கவர்ச்சி கண்ணி தள்ளிட்டு
1: போறேன்.
0: அப்படியே முருகா,
2: அது துப்பாக்கியா?
0: அப்படியே துப்பாக்கி.
2: நீ எதுக்கு பாத்திக்கிறியா?
0: சும்மாரா,
2: அத பத்தி விடா.
0: ஏன் சுட போறேன்டா உதேவி?
2: ஜோவி ஜோவி ஜோவி, உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. சுற்றாத சுற்றாத
0: பைத்தியம். சலூன் சார் கடக்கா கீழே போயிட்டே இருக்கிய பாரு, உன்னால குறி தப்பிச்சு.
1: ஐயோ காப்பாத்துக்க.
2: உன்ன நான் என்ன காப்பாத்துறது? நீ என்ன காப்பாத்துறேன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் தெரிச்சுட்டு வந்த. நான் உத்தமன் சொல்லு.
1: சொல்றியா? முதல்ல என்ன காப்பாத்து. உயிருக்கே போராட்டு இருக்கு, நீ பேசாத. காப்பாத்தியா?
2: சும்மாறா மாமா, வாங்க.
3: இதோ வந்துட்டே.
2: உங்களை இல்லீங்க, நீங்க வாங்க மாமா.
4: ஆல்தி பெஸ்ட், போயிட்டு வரேன்.
3: மாப்பிள்ள என்ன சேர்த்து மாட்டீங்களா?
2: நான் கூப்பிடுறேன், வாங்க.
3: சிரமப்படாதீங்க, வந்துட்டேன்.
2: சொல்லியா?
1: என்ன காப்பாத்துங்க சார்.
2: அது இல்லையா?
1: இவரை காப்பாத்துங்க சார்.
2: உத்தமன் சொல்லியா?
1: இவரு தவறு. எல்லா பிராடும் நான் தான் பண்ணேன்.
3: வழக்கமா
2: நான் தானே சொல்லுவேன்.
5: மாமா, இத்தனை நாள் கழிச்சு எனக்கு புருஷன் கிடைச்சா?

0: என்ன இன்ஸ்பெக்டர் யார் காப்பாத்துறது? நீதான்.
1: அங்க ஹவுஸ் ஃபுல்லா வாங்க போல.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கிய காதலா காதலா திரைப்பட வலுச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா, மௌலி, எம் எஸ் விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு ஆகியோருடன் பலர். இசை கார்த்திக் ராஜா, கதை வசனம் கிரேசி மோகன், திரைக்கதை கமலஹாசன், இயக்கம் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ்.
1: காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: பூமி மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலரசியில் நீங்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். இளைய பாரதம் நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் சிறப்பு கலந்துரையாடலை கேட்கலாம்.
0: எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்டர்நேஷனல் யூத் டே, சர்வதேச இளையோர் தினம் August 12 வரப்போகுது. அதை ஒட்டின சூப்பரான ஜாலியான டிஸ்கஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது, அதே சமயம் ஃபன்னாகவும் இருக்க போகுது. இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி கேட்போம். சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: வணக்கம், என் பேர் கோபிநாத். புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் இளங்கலை 3rd ஆண்டு படிக்கிறேன்.
3: ஹாய், என் பேர் புனிதா. நான் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலேருந்து வரேன். நான் BA தமிழ் ஹானர்.

0: ஹாய், என் பேர் ஷாலினி. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். காஞ்சிமாமன் உயர் காலேஜ்லேருந்து வந்துடுறேன்.
1: வணக்கம், என் பேர் புஷ்பகுமார். நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
2: வணக்கம், நான் சர்வேஸ்வரன். நான் இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிசிஏ தேர்ட் இயர் படிச்சுட்டு வரேன்.
3: வணக்கம், நான் சக்தியானந்தில் பிசிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: சூப்பர். இன்னைக்கு வந்து அப்போ நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஸ்கஷன் கேட்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து உட்காந்துருக்கீங்க என் பக்கத்தில். ஓகே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்டர்நேஷனல் யூத் டே, டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட், காமன் ஆஸ்பிரேஷன்ஸ். இதுதான் வந்து இன்னையோட டாப்பிக்காக இருக்க போகுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னடா இது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் ஆனால் காமன் ஆஸ்பிரேஷன்ஸ், அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சக்தி ஆனந்தம்,
3: இன்னைய காலகட்டத்தில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ஒரு சொசைட்டினால நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆர் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. என்ன தான் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்க எல்லாரும் வந்து ஒரு சேம் ஆஸ்பிரேஷன், லைக் ஒரு நல்ல நிலையான வேலை ஆர் ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி அவங்களோட கோல்ஸை வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன்.
0: சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த டாப்பிக்கு. புனிதா, நீங்கள் சொல்லுங்கள்.
4: நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்து வரோம். சிலர் வில்லேஜ்லேயும் சிலர் சிட்டிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட கனவு எல்லாமே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், அவங்களோட வாழ்க்கை எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும், அவங்களோட மனசில் இருக்க ஆசை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வேலை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் வச்சுக்கணும், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கனவாகவே இருக்குது. பின்னணி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பாதை எல்லாத்துக்குமே ஒன்னா தான் இருக்கும், இலக்கு எல்லாமே ஒன்னா தான் இருக்கும்.
0: சூப்பரா சொன்னீங்க புனிதா. இதே மாதிரி சொல்லுங்க சர்வேஷ், இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன?
2: இப்போ வந்து இந்தியாவில வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரி வாழ்கிற எல்லாரோட மக்களோட ஒரே லட்சியம் வந்து நாம் வளரணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வளரணும், எல்லாரும் வளர்ச்சியை மட்டும்தான் நோக்கி போகணும். அதுதான் வந்து எல்லாரோட ஒரே இலக்காக இருக்குது. மக்கள் வந்து கடல் தாண்டி வாழ்ந்தாலும், இல்லை கிராமத்தோட ஒவ்வொரு முடுக்கலையும் மூலையிலையும் வாழ்ந்தாலும், எல்லாருக்குமே ஒரே லட்சியம் வந்து முன்னேற்றம் தான். இப்போது ஒரு மரத்தோட கிளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து என்ன தான் வெவ்வேறு திசையில் வளர்ந்தாலும், அந்த மரம் வந்து எப்படின்னா சூரிய ஒளியை மட்டும்தான் நோக்கி போகும். அதே மாதிரி பாமரர், படித்தவர், ஏழை, பணக்காரர், ஆண் பெண் என எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து வகைப்பாட்டின் கீழ் வந்தாலும், அவங்களோட ஒரே லட்சியம் வந்து அந்த சூரிய ஒளி போல பொதுவான முன்னேற்றத்தை நோக்கி போகிறது தான் வந்து இன்றைய சூழலில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
0: சூப்பராக சொன்னீங்க சர்வேஷ், நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேறு கொடுத்தீங்க. சொல்லுங்கள் ஷாலினி, உங்கள் ஒப்பீனியன் என்ன?
5: என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுவேன்னா, இப்போ இருக்க எல்லா யூத்துமே வந்து கிளவராக தான் இருக்காங்க, மெச்சூர்டாகவும் யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
0: சொல்லுங்கள் கோபிநாத், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
6: வெவ்வேறு சூழல்கள் ஒரே இலக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து வெவ்வேறு சூழல்லேருந்து வந்தாலும், நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வியும், அந்த கல்வியில் கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பும் அதுலேயும் திறனும் சேர்ந்து அந்த கல்விக் கொள்கையில் இருக்குது. அந்த கல்விக் கொள்கையில் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், பிஏ ஹானர்ஸ் தமிழ் படிக்கிறேன். அதில் வந்து எப்படின்னா, நாங்கள் தமிழ்னா தமிழ் இலக்கியம் மட்டும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, அதில் வந்து லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் கம்பல்சரி படிக்கணும். அந்த லாங்குவேஜ் தெரியறது மூலயமா எங்க நம்மளுக்கு வந்து நாலேஜ், அது இல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படிப்பு இருக்கு, டிஜிட்டல் டெக்னாலஜின்னு ஒன்று ஒரு படிப்பு இருக்கு, அது இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த யோகான்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா வந்து அவங்களோட மாணவர்களோட இலக்கு வந்து மாறுது. சூழல் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த கல்விக் கொள்கை மூலமாக அவங்களோட இலக்கு வந்து எல்லாருமே சமமாக வந்து அடைகிறாங்க. இதுதான் என்னோட கருத்து.
0: சூப்பர் கோபிநாத். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து பீப்புள் வந்தாலும், சர்வே சொன்ன மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த பார்டர்ஸில் இருக்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே சேர்ந்து காமனாக அவங்களுக்குன்னு இருக்க ஒரு ஆஸ்பிரேஷன் என்னென்னா க்ரோ ஆகணும், அவங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அவங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் வந்து அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூத்துக்கு இருக்க மெயின் கோலை அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா? இப்போ ரூரலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அர்பனில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா? அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்லாம் என்ன சொல்லுங்கள் புஷ்பகுமார்.
1: இப்போ இங்கே வந்து ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து யூத் ஆகிய நாங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எங்கள் எல்லார் கையிலுமே மொபைல் ஃபோனும் ஒன்று இருக்குது. இப்போ அதை வச்சு நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம்னு இருக்குது. இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு துறையில் வந்து எனக்கு ஆர்வம் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து நான் தான் வளர்த்துக்கணும். மற்றவங்களை இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றத விட நான் ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டாக்கா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நல்லது நம்ம எனக்கு தேடி வரும்ன்றது ஒரு பாயிண்ட். இளைஞராகிய எல்லாருக்கிட்டையுமே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில்

0: என்னென்ன ஆர்வங்கள் இருக்கோ அதை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களை தேடி வரும். நான் அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்லலை, இல்லாமல் இருக்குன்னு சொல்லலை, எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இருக்குது. ஆனால் அது யூத் ஆகிய நாங்கள் அதை நாங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட.
1: சொல்லுங்கள் சக்தி ஆனந்தம், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
2: என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஈவன் சிட்டிஸ்லே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த எஜுகேஷனாக இருக்கட்டும் ஓர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு நான் மெயினான ரீசன் வந்து எஜுகேஷனுக்கும் அந்த ஆக்சுவல் ஜாப்க்கும் நல்ல ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு பார்க்குறேன். அது சிட்டிஸையும் தாண்டி கிராமப்புறத்தில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கேப்பை நம்ம மினிமைஸ் பண்ணாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே சக்தியானந்தம், இப்போ நம்ம சக்தியானந்தம் வந்து ஒரு கருத்தை வந்து வச்சாங்க, என்னென்னா கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ண முடியும்? யூத்தாக உங்களால் வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எனக்கு இந்த ஐடியா இருக்குது, இதெல்லாம் பண்ணால் வந்து இந்த ஒரு கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதில் உங்களோட ஒரு ஐடியாவை நீங்கள் எதை சொல்லுவீங்க? சொல்லுங்கள் சர்வேஷ்.
3: இப்போ வந்து எல்லாரும் வந்து எப்படின்னா, இப்போ காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து தியரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தியரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இண்டஸ்ட்ரியலாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் வந்து எதுவுமே கற்றுக்க முடியாது. தியரி வந்து இம்பார்ட்டண்ட் தான், பட் அதே சமயம் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்லும் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட். இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டால் தான் வந்து ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். எல்லோரும் இப்போ வந்து ஜாப் சீக்கர்ஸாக தான் இருக்கும், எல்லாருமே வந்து வேலை தான் வந்து தேடிட்டு இருக்கோம் தவிர, யாரும் வந்து ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை ஒரு புது கம்பெனி வேறு ஏதோ சம்மந்தப்பட்டதோ ஏதோ வைக்கலை. ஸோ என்னோட கருத்து என்னென்னா, ஜாப் சீக்கர்ஸாக இருக்கிறத விட ஜாப் கிரியேட்டர்ஸாக இருப்பது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்.
1: சூப்பர் சர்வேஷ். இப்போ வந்து எல்லா டைமுமே வந்து ஜாபை நம்ம வந்து தேடி போகிறத விட நம்மளே வந்து 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. சொல்லுங்கள் கோபிநாத், உங்களோட ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள்.
4: என்னோட ஒப்பீனியனும் அதுதான். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டாங்க, காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க, ஒரு ஜாபுக்கு போய் உட்காந்துடுறாங்க, அங்கேருந்து அவங்களோட லைஃப்பை வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில பேருக்கு ஜாப் கிடைக்கல. இப்போ வந்து ஜாபு வந்து தேடி போகிறதோட ஜாப் உருவாக்குறது அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஜாப் உருவாக்குறதுக்கும் சொல்கிறேன், அதுக்கும் நிறைய திறன்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும். நம்ம வந்து படிக்கும்பொழுதே நிறைய திறன்களை வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அதில் நம்ம ஜாபை வந்து ஜாபை தேடி போக போகிறோமா, இல்லை ஜாபை நம்மளே உருவாக்கி நம்மளோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண போகிறோமா. இதில் முக்கால்வாசி என்னென்னா, நம்ம வந்து ஜாபை உருவாக்குனா தான் நம்மளோட நாட்டோட வளர்ச்சி வந்து பெருகும். ஜாபை தேடி தேடி போனாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இங்கே வந்து இங்கே படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு அப்ராடில் வேலைக்கு போயிடுறாங்க. ஆக மொத்தம் இங்கே வந்து நாட்டுக்கு இங்கே படித்து முடிச்சுட்டு நம்ம நாட்டில் படிச்சுட்டு மற்ற நாட்டுக்கு போய் உழைக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனிக்கு உழைச்சி அவங்க வந்து அங்கே வளர்ச்சி தேடுறாங்க தவிர நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி தேட மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஜாபை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம நாட்டிலேயே வந்து ஜாபை வந்து உருவாக்கணும், உருவாக்கி நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஜாபை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ.
1: கரெக்டாக சொல்லுங்கள் கோபிநாத். இப்போ இதை பற்றி பேசுகிறப்ப தான் ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிய வருது, என்னென்னா இப்போது நம்ம இங்கே வந்து படிக்கிறோம், நம்மளோட கல்வியோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ஊருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது நம்ம நாட்டோட வளர்ச்சியில் வந்து அது கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது யூத் வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், யூத்தோட ரோல் என்ன, சொசைட்டல் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, என்ன தான் வந்து யூத்தோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி கோல்ஸ் இருந்தாலும் அவங்களோட சஸ்டைனபிள் ஃபியூச்சரை பற்றி நம்ம பேசினாலும் யூத்னால நம்ம சொசைட்டிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெயினாக சொசைட்டிக்காக யூத் பண்ண வேண்டிய ரோல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. சொல்லுங்கள் புஷ்பகுமார்.
0: ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்களா கேள்வி, நாடு நமக்கு என்ன பண்ணியிருக்குன்றதை விட நம்ம நாட்டுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் இப்போ யூத் ஆகிய நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணுன்னா, அதில் நம்ம சேர்ந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது தான் முக்கிய குறிப்பாக நம்ம கருதணும். என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ என்எஸ்எஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது எதுக்குன்னு பார்த்தா இளைஞராகிய நம்ம யுனைட்டியாக சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. பல நேரத்தில் நம்ம ராக் பீச் க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும் நடக்கும். அடிப்படையாக பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பேக்ஸாக இருக்கட்டும், பாட்டில்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே பல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் மறுபடியும் எப்படி வந்துகிட்டே இருக்குது? ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, நம்ம

0: எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி வருது? அப்போது இளைஞர்களை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறோமோ அதை மறுபடியும் அங்கே விடாமல் நம்ம அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுவும் நம்ம பார்க்கணும். இது போல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது.
1: சூப்பராக சொன்னீங்க புஷ்பகுமார், உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே வேலிடாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம பண்ணணும். சொல்லுங்கள் கோபிநாத்.
2: சமுதாயத்தில் இளைஞரோட வந்து பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து 65% வந்து இளைஞர் இருக்காங்க. இப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு 65% இருக்கிற இளைஞரால் தான் அந்த நாட்டு வந்து வளர்ச்சி அடையுது. அதில் பார்க்க போனீங்கன்னா இப்போ அவர் சொன்ன அந்த

0: ஒரு நாட்டில் வந்து 65% வந்து இளைஞர் இருக்காங்க. இப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு 65% இருக்கிற இளைஞரால் தான் அந்த நாட்டு வந்து வளர்ச்சி அடையுது. அதில் பார்க்க போனீங்கன்னா இப்போ அவர் சொன்ன அந்த என்எஸ்எஸ்ன்னு சொன்னார், நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்றாரு. 100% நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் 20% நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையுன்றாங்க. சொசைட்டியில் முக்கிய பங்காக யங்ஸ்டர் இருக்காங்க.
1: சூப்பராக சொன்னீங்க கோபிநாத். நீங்கள் சொல்லுங்கள் புனிதா, உங்களோட ரோல் என்ன? யூத் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரி ரோல்லாம் ப்ளே பண்ணணும்? இது வரைக்கும் ப்ளே பண்ணலை, ஆனால் இது ப்ளே பண்ணால் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க?
2: மாற்றம் அப்படின்றது வந்து இவங்கள்டருந்து அவங்கள்டருந்து வர்றது அப்படின்றது கிடையாது, நம்மகிட்டேருந்து நம்மளா வர்றது தான் வந்து மாற்றம்.
1: டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியனாக எனக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரோல் ஆஃப் யூத் இன் சொசைட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். நீங்கள் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசும்போது ஸ்கில்லை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புலேருந்து கல்வி வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கும் சரி, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சரி, அது வந்து ஒரு விஷயமாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக வந்து ஸ்கில்ன்றது வந்து கருதப்படுது. இந்த ஸ்கில் அப்படின்னா என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கில்ஸை வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணணும்? இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா இதில் வந்து இந்த இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்ப்பா, அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக ஆக முடியும். வேலை வாய்ப்பாக இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கிட்டா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கில்ன்றது உண்மையாலுமே இம்பார்ட்டன்ட் தானா? ஏன் அப்படி இம்பார்ட்டண்ட்னா அது எதனால் இம்பார்ட்டண்ட்டாக மாறி இருக்குது? இதை பற்றி இப்போ யார் பேச போகிறாங்கன்னா நம்ம சர்வேஸ் பேசலாம்.
3: இளைஞர்கள் வந்து நாட்டின் தூண்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கில் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி உயர்த்தும் பார்த்தோன்னா, ஒருத்தன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பிறக்கிறான், இதில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறான், இதுனா மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அவனோட ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாரும் வந்து பட்டப்படிப்பை முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம இருக்காங்க. படிக்கிறது வந்து முக்கியம்தான், வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு உயர்ந்த தரத்துக்கும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலோ, இல்லை இன்டர்ன்ஷிப், இல்லை வேலை வாய்ப்பு போன்ற விஷயத்துக்கு வந்து நாம் போனோன்னு வச்சுக்கிட்டால், அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், உங்ககிட்ட வந்து எந்த திறமை இருக்குது. நம்ம ஸ்கூலில் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, மார்க் தான் வந்து எல்லாமே வந்து முக்கியம், மார்க் இருந்தால் வந்து நீ வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் மார்க் தான் வந்து நமக்கு தேவையில்லை, மார்க்கோட வந்து நமக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெற முடியும். அதனால் வந்து அனைவரும் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்காம வாய்ப்பை வந்து நம்மளே வந்து ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பாதையில் வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன்.
1: ஓகே சர்வேஷ், இப்போ சர்வேஷ் பேசுனது தொடர்ந்து கோபிநாத் பேசுகிறாங்க.
0: இப்போ ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அந்த கருப்பூர் என்ன இருக்குன்னா, வெவ்வேறு சூழலில் இருந்து ஒரே இலக்காக அவங்க வந்து போகிறாங்க. ஸ்கில் வந்து வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ ஸ்கில் கற்றுக்கணும், ஸ்கில்லை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கில், இல்லைனா அது ஸ்கில் கிடையாது. இப்போ அந்த ஸ்கில்ல வந்து இப்போ நான் நிறையா இருக்குது. இப்போ வந்து இப்போ பிசிஏ படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேசிக் கம்ப்யூட்டர் வந்து ஸ்கில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதேமாரி இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த லாங்குவேஜோட அடிப்படை என்னது இலக்கணம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான், அந்த ஸ்கில் தெரிஞ்சால் தான் அந்த துறையில் நல்லா பண்ண முடியும். அதேமாரி அந்த ஸ்கில்லு வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அந்த ஸ்கில் வந்து பயனற்றதாக இருந்ததுன்னா அந்த ஸ்கில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு என் கருத்து. ஸ்கில் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது மட்டும்தான் ஸ்கில்.
1: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு ஸ்கில்லாகவே இருந்தாலும் அது பயன் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு ஸ்கில். அதை நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லாக இருந்தும் வந்து பிரயோஜனம் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க.
4: இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்கில் வந்து பயன்பட்டால் தான் வந்து ஸ்கில் அப்படி இல்லைனா இல்லைன்றீங்களே, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னு பார்த்தா ஒரு ஸ்கில்ன்றது ஒரு புது புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது. ஒரு விஷயம் நம்ம இப்போ கற்றுக்கிறோம் வச்சுக்கலாம், இப்போது இந்த ஏஜில் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு அது யூஸ் ஆக தான் செய்யும். ஸோ எதுவுமே வேஸ்ட்டுன்றது கிடையாது, நம்ம வந்து கற்றுக்கணும், கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே போல் நம்ம ஒரு ஸ்கில்ஸை கற்றுக்கிறோன்னு வைங்களேன், கண்டினியூவாக கற்றுக்கணும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அடிப்படையிலேருந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அடிப்படையாக நம்ம கற்றுக்கணும். அதேமாரி அடிப்படையை கற்றுக்கிட்டு நம்ம தான் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது ஃபர்தராக நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபர்தராக நம்ம மூவ் ஆகிட்டே இருக்க தான் நம்ம சக்ஸஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எல்லாமே நம்ம கிடைக்க வரும். நியூ லாங்குவேஜ் ஏதோ கற்றுக்கணும்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கற்றுப்போம், ஒரு 10 நாள் நம்ம எடுத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அந்தமாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னு ஒரு கோல் வைக்கிறீங்களா, சின்ன சின்னதாக வைங்க கூகுளில், அந்த சின்ன சின்ன கோல் வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெருசு பெருசாக நீங்கள் சின்ன சின்னதாக வந்து அச்சீவ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். பெருசாக நான் எடுத்துமே வச்சுட்டு அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு

0: நம்மளால் முடியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, கோலை வந்து சின்ன சின்னதாக வச்சு நான் ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணி பாருங்க சின்னதாக வச்சு, அது வந்து எப்படி இருக்குன்னா, வாவ் இது நல்லா இருக்கே, எப்போ நம்ம பண்ணோம், நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோமே, அது பண்ணக்குள்ளே உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா, இன்னும் ஃபர்தராக வந்து ஹாப்பினஸ்ஸோ ப்ளஸ் க்ரோத் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ எந்த ஸ்கில்லாக வேணால் இருங்க, நீங்கள் எந்த ஸ்கில்லாக வேணால் வச்சுங்க, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறப்போ நான் கற்றுக்கணுன்ற மோட்டிவில் நீங்கள் கற்றுக்கணும்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பீப்புள்ஸ் கூட நீங்கள் கனெக்டில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. இப்போது நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூடவே நீங்கள் மட்டுமே இருங்களேன், அவங்க பேசுகிறதோ எதுவுமே அவங்கள பார்த்தே நீங்கள் கற்றுப்பீங்க பல விஷயத்த. என்ன உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த பீப்புள்ஸ் கூட நீங்கள் கனெக்டில் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து க்ரோத் ஆகிடுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த குறிக்குள்ளே போகிறீங்களோ அந்த பீப்புள்ஸ் கூட கனெக்டில் இருந்தால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க.
1: அடுத்ததாக வந்து ஷாலினி பேச போகிறாங்க, அவங்க பேசுறது கேட்கலாம். இப்போ இருக்க யூத் எல்லாருமே வந்து ஸ்கில்ன்றது ஒரு 6 மந்த் கோர்ஸாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் அதை அப்படி தான் பார்த்தேன். அண்ட் ஸ்கில்ன்றது வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் ஏன் எல்லோரும் அந்த ஒரு 6 மந்த் கோர்ஸ் ஆகும் இல்லை ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறதாகவும் பார்க்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு டைலரிங் அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது அதுவும் ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி தானே. இப்போ அது யூத் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து ஐடி போகிறாங்க. என்னோடய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்டு இதில் வந்து இந்தியாவும் டெவலப் ஆகும்னு என்னோடய பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன்.
2: சூப்பராக ஸ்கில்ஸை பற்றி பேசுனீங்க ஷாலினி. இப்போ இதை தொடர்ந்து வந்து நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்கில்ஸை தாண்டி என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம பற்றி பேசணும் இல்லையா. ஆனால் இதில் வந்து டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா யூத்துமே வந்து ஒரே வந்து ஆஸ்பிரேஷனோடு இருந்தாலும் அவங்க வர கிரவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜனாக இருக்கட்டும் இல்லைனா ஜெண்டராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது வந்து எவ்வளோ பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது யூத்தோட லைஃப்பில். அண்ட் ஆல்சோ இந்த டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அது ரிலேட்டடாக வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க புஷ்பராஜ். சொல்லுங்க புஷ்பகுமார்.
0: ஆக்சுவலாக டிக்னிட்டி ப்ளஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இதில் இப்போது எல்லாருமே வந்து அது ஒன்றுத்து இல்லைன்ற பட்சத்தில் அவங்க அந்த பர்சனே இல்லைன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எந்த இடத்துக்கு போனதாக இருந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து நம்ம பேசணும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறதா இருக்கணும், வாங்குற ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரும்ன்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க.
2: சொல்லுங்கள் சர்வேஷ்.
3: இப்போ டிக்னிட்டி பற்றி வந்து நம்ம பேசணுன்னா ஒரு மனுஷன் வந்து ஏழையாவோ இல்லை பணக்காரனோ எப்படி வேணால் வாழலாம், அவன் வந்து யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சுயமரியாதையோட சுய காலில் நிற்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அவங்க சுய மரியாதை வந்து கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும். இப்போது வந்து அவங்க வந்து சுயமரியாதையாக இருக்கணும்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில லட்சியங்களை வந்து அவங்க வந்து நிறைவேற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்படின்னா வந்து கேரக்டராகவும் சரி அதே மாதிரி சொசைட்டியாகவும் சரி அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து சம வாய்ப்புன்றது வந்து ஒரு சலுகையோ இல்லை வந்து ஒரு இலவசமோ கிடையாது, அது வந்து ஒரு மனுஷனோட ஒரு உரிமை. அந்த உரிமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும்.
2: சூப்பராக பேசுனீங்க சர்வேஷ். நீங்கள் வந்து உங்களோட இந்த கருத்தை வந்து நல்லாவே பதிவு பண்ணிங்க. கருத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த வகையில் இப்போ ஷாலினி வந்து நம்ம கூட பேச போகிறாங்க, அவங்க பேசுகிறத கேட்கலாம்.
1: யா கண்ணியம்ன்றது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி இல்லைனா ஒரு ஒரு நல்ல வழியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை நல்லாவே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே நிஜமாக கண்ணியமாக தான் இருக்காங்க. என்ன என்ன கேட்டீங்க?
4: கண்ணியம், கண்ணியம் வந்து யூத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து யூத்துன்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு 18 வயசுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணியம் அதில் எப்படின்னா

0: அது நம்ம ஒரு பாதையில் வரோம், சின்ன வயசுலேருந்து ஒரு பாதையில் வரப்ப அந்த பாதையில் நம்ம பாதை மாறத்துக்கு பல விஷயங்கள் நடுவில் இருக்குது. அதில் வந்து சோசியல் மீடியாவிலேருந்து ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது சொசைட்டியில், அது நிறைய கொட்டி கிடக்குது. அதை சொல்லித்தரத்துக்கும் பல ஒரு கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் மீறி வாழ்க்கையில் ஒரு நம்மளோட பாதை எதுவோ அதை அப்படியே நேராக போகணும். அதில் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நேராக போனீங்கன்னா அது கண்ணியத்தோட ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் யூத்துக்கு முக்கியமாக கண்ணியம் தேவை. யூத்து வந்து கண்ணியத்தோடு இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த அவங்க அவங்களோட பயணத்தில் அது வந்து கரெக்டாக போய் முடியும். இப்போ அப்படி இருந்தால் தான் அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகிறப்ப அவங்க வந்து அப்போ இருக்கிற யூத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருத்து சொல்கிறது இல்லை ஒரு விஷயத்தை இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படி சொல்கிறதுக்கு யூத் கண்ணியம் கண்டிப்பாக தேவை. இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு.
1: கண்ணியத்தை பற்றி ரொம்ப நல்லாவே சொன்னீங்க கோபிநாத். அடுத்ததாக புனிதா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன இதை பற்றி.
2: இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து எல்லாருமே அப்படி இருக்க நேர்வழியில் நான் போகணும், நேர்வழியில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு அது எல்லாருமே பாதுகாத்து ஒருத்தவங்களோட கனவை அவங்கவுங்களோட கனவை அவங்கவுங்க நிறைவேற்றிக்கிறது தான் அவங்களோட கண்ணியம்.
1: சொல்லுங்கள் சத்யானந்தம், உங்களோட கருத்து என்ன இதை பற்றி.
3: இந்த காலகட்டத்தோட யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கண்ணியத்துக்கும் சரி மரியாதைக்கும் சரி ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுக்குறோன்னு தான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் வந்து மேஜர் கோல்ஸாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த டைமில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, லைக் சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், ட்ரக் யூசேஜாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்பெக்டாகவும் சரி, இந்த ரெஸ்பெக்டாக இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சிஸ்டம்லையும் க்வெஷ்சன் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இந்த க்வெஷ்சனை வந்து யாரும் மோஸ்ட்லி கேட்கல, பட் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த சுயமரியாதைக்காக அந்த ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும் இல்லை எஜுகேஷனாக இருக்கட்டும் அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுறாங்கன்னு நான் கருதுகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கும் நடுவில் கண்ணியமும் மரியாதையும் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுதுன்னு என்னோடய கருத்தாக இருக்குது.
1: சூப்பராக சொன்னீங்க சக்தியானந்தம். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா கண்ணியம் அதாவது டிக்னிட்டி அப்புறமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி நம்ம பேசுகிறப்போ இந்த லேபரில் வந்து என்ன நல்லா இருக்குது, எந்த வகையான மக்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஈக்குவலான ரெஸ்பெக்ட் வந்து நம்மளோட சொசைட்டியில் கிடைக்கணும் இல்லையா. குறிப்பாக யூத்தை பொறுத்த வரைக்கும் யூத்தோட ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வந்து கேட்கப்படுறதில்ல. ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கான அந்த மேன் பவர் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கில்ஸ் இருந்தாலும் இப்போ அது ஒருத்தவங்கக்கிட்ட போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்கிறதில்ல, ஆனால் ஒரு சில இடத்துல இன்னமும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடக்கிறதுனால அவங்களோட அந்த கோர் ஐடியாஸ் வந்து நல்ல ஐடியாவாகவே இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் வரப்போ யூத்துக்கு வந்து இப்போ ஃபெயிலியர்ன்றது வந்து சகஜம். ஃபெயிலியர் இல்லாமல் நம்மளால் வந்து நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த ஃபெயிலியர் அப்போலாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதாவது மனநலம் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்காது, நம்மளால் வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு யூத்தாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள் ஷாலினி, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அதாவது ஃபெயிலியர்ஸையும் செட்பேக்ஸையும் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்குறப்போ அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க.
4: ஃபெயிலியர்ஸ், ஃபெயிலியரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஃபெயிலியர்னு சொன்னாலே அது நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெயிலியர் வந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணுவோம். அதை அக்செப்ட் பண்ணுற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ யாருக்குமே அது கிடையாது. ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம வின் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கொண்டு வரணும். அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் பாசிட்டிவாக இருந்தீங்கனாலே போதும், ஃபெயிலியரை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் பி பாசிட்டிவ், எல்லா யூத்துக்கும் நான் தான் சொல்லுவேன், ஃபெயிலியரை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணாலே போதும், உங்களோட ஃபெயிலியரை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
1: சூப்பர் ஷாலினி, ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டிப்ஸுமே நீங்கள் கொடுத்தீங்க, அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்க சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி இந்த ஃபெயிலியர்ஸ் அப்புறமா இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்க முக்காவாசி யூத்தை வந்து இப்போ கேட்டிங்கன்னா என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மச்சான் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, நான் வந்து ஒரே சோகத்தில் இருக்கேன் அப்படி தான் வந்து பாதி பேர் சொல்கிறாங்க. அது என்ன டிப்ரெஷன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க யூத்துக்கெலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள் சர்வேஷ்.
5: இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நோக்கி அவங்க லட்சியத்தை அடையிறதுக்காக வந்து

0: நினச்சிட்டே இருக்காங்க. பயணத்தில் வந்து சில தடைகள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய வேக தடைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு வேக தடை இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல ரஃப் பேச்சஸ் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து டிப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அடிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் வரத்து இயல்பு. அதை நாம் எப்படி வந்து கடந்து போகிறோமோ அதுதான். இப்போது வந்து ஷாலினி சொன்ன கருத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்செப்டன்ஸ் ஓவர் டினையல் தான் சொன்னாங்க. இப்போ எப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கணும், தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த தோல்விக்கான கருத்து ஏன் தோத்தோம் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கான வழியில் வந்து நம்ம செயல்பட்டா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம்.
1: சூப்பரான ஒரு தாட்டை வந்து சொன்னீங்க சர்வேஷ். இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வி ஷுட் நாட் கிவ் அப். இப்போ இந்த இன்னோவேஷன் அப்படின்றது வந்து யூத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. புதுமைகள், புதுமைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து யூத்தோட ஒரு பெரிய டாஸ்க்காகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சமீப காலத்தில் வந்து இந்த இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து நம்மளோட எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நம்ம நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், எந்த வகையிலலாம் வந்து உதவியாக இருக்குது சொல்லுங்கள் புஷ்பகுமார்.
2: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டு சொன்னீங்க இல்லையா இனோவேஷன் இல்லைங்களா? இனோவேஷன் எதுக்கு? நம்ம புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சி அது மூலயமா மக்கள் நிறையா வந்து பயன்படுத்தணும், அது மூலயமா நம்மளும் பயன்படையணுன்றது தான்.
1: இனோவேஷனை சார்ந்த நிறைய விஷயத்த வந்து புஷ்பகுமார் நம்ம கூட ஷேர் பண்ணார். அடுத்ததான் வந்து கோபிநாத், நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்லாம்.
3: இனோவேஷன் புதுமை, இப்போ புதுமையாக பார்க்க போனால் இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த காலகட்டத்தில் புதுமையாக பார்க்க போனால் நம்மக்கிட்ட வந்து மொபைல் இருக்குது. அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, இந்த காலத்தில் மொபைல் இருக்குது. அதில் ஏஐன்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. அந்த ஏஐ மூலிமா எவ்வளோ விஷயங்கள் புதுமையாக நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் இருந்தாகட்டும், பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு பக்கம், அது இல்லாமல் இப்போ நம்ம கல்வியே ஏஐயில் மாறிடுது. இப்போ வந்து நம்ம இப்போ என்னோடய டாபிக் நாங்கள் படிக்கிறது தமிழ்னா வச்சுக்கோங்க, இப்போ தமிழில் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, அந்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே ஏஐ மூலயமா நம்ம விஷுவலாக பார்க்குறோம். அதில் புதிய புதிய வளர்ச்சிகள் அப்டேட்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து முக்கிய பங்காற்றுகிறாங்க இளைஞர்கள் வந்து புதுமையில் முக்கிய பங்காற்றுகிறாங்க. இந்த கருத்துக்களெல்லாம் தான் நான் வந்து போட்டி நிறைந்த உலகத்தில் இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து அடைய வேண்டிய கருத்துக்களை நான் பார்க்குறேன்.
1: சூப்பர் கோபிநாத், இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக எல்லாருமே நிறைய டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட், காமன் ஆஸ்பிரேஷன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக தான் இருந்துச்சு. நம்ம பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம யூத்குள்ளே இருக்கிற பேஷன், யூனிட்டி, கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு யூத் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தையே வந்து ரொம்ப அழகாக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூத்ஸாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்க எல்லா யூத்துக்குமே வந்து ஒரு பெரிய செல்யூட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நமக்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைக்காது. இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டேவை முன்னிட்டு நம்ம இவ்வளோ விஷயத்த வந்து பேசினதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நேரம் என் கூட வந்து பயணிச்சு இந்த டிஸ்கஷனில் ரொம்பவே ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நிறையா தாட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசுனீங்க, அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
4: சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் கலந்துரையாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா விண்ணரசி, அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
5: நேர்களுக்கு வணக்கம். ஆகாசவாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30, 20 மணி துளிகள்.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். பூக்கள் பூத்து குலுங்கும் பகுதி, புதுவையின் பசுமை மாறா பகுதி, மண் மனம் மாறாமல் இருக்கும் பகுதி மண்ணாடிப்பட்டு கிராம பகுதி. அக்கிராமத்தில் ஆலமலப்போர் தழை செழிந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள். முதலாவதாக, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றார் பாரதியார். ஆம், நம் நாடு இந்தியாவை பற்றி பாடல் ஒன்றை குழுவாக பாட வருகிறார்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் யானி, அர்னி, யோகஸ்ரீ, ரட்சிதா.

0: நீ பாடு, வந்தே மாதர மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ ஆடு. நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக கரிகால சோழன் கட்டிய கல்லணை இன்று உலகம் முழுவதும் கட்டுமானத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. அக்கல்லணை காண்பதற்கு தஞ்சாவூர் செல்கின்றனர். அங்கு நடக்கும் ஒரு சிறிய உரையாடல். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நரேஷ், யாக்ஷிதா, ஷர்வந்தினி, ஹவுசிகா,
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: நாம் கல்லணையை நெருங்கிவிட்டோம்.
2: அத்தை, கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது?
3: தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது.
4: அதோ பாருங்கள் கல்லணை.
2: ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணை யார் கட்டியது மாமா?
4: இந்த கல்லணை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார்.
2: அவரை பற்றி சொல்லுங்கள்.
3: சிறப்புமிக்க சோழ அரசர்களுள் கரிகாலனும் ஒருவர். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும்.
2: அப்படினால் கரிகாலன் பெயர் எப்படி வந்தது?
4: கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது. அதனால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது.
2: கல்லணை பற்றி கூறுங்கள் மாமா.
4: சரி, கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. மணலில் எப்படி அடித்தளம் அழைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது.
2: ஓ, அப்படியா மாமா? சரி, மேலும் சொல்லுங்கள்.
4: காவேரி அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் மக்கள் வெள்ளம் பெருக்கால் கோடைக்காலத்தில் நீரின்றையும் மக்கள் துயரப்பட்டனர். அதை தடுக்கும் வகையில் பெரியதோர் அணைகளை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன்.
2: மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்?
3: காவேரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றொன்று ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தார்கள். பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றையளவு உறுதியோடு நிற்கிறது கல்லணை. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பற்றி பறைசாற்றுவதற்காக உள்ளது.
2: இவ்வளவு சிற உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலைத்து நிற்கும். நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக ஒரு ரைம், அபோட் கலர்ஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிரியேஷ் கதிஷ்.

0: அடுத்த நிகழ்வாக சிறிய தொடர்கள் மூலம் ஆழமான கருத்துக்களை நம் முன்னோர்கள் விளக்கியுள்ளனர். அதுவே பொன்மொழிகளாக ஆகும். சில பொன்மொழிகளை மழலை மொழியில் சொல்ல வருகிறார் கெஜஸ்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: பழமொழிகள் காலம் பொன் போன்றது, பொத்தமே பழம் எல்லாம் நன்மையே, அகத்தின் அழகு முகழ்ச்சி தெரியும், ஆத்திரம் கழகு புத்தி மட்டு, அதில் பிள்ளை பால் குடிக்கும், அதுவே அத்தல் கொடைக்கு நன்னாய் கிடைக்காது, தன் கையை தனக்குதவி சிந்தித்து செய்வது. நன்றி.
0: அடுத்த நிகழ்வாக கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பற்றி ஒரு சிறிய தகவல் வழங்க வருகிறார் யாழினி.
2: அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்தில் இருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. பொது ஆண்டு 2000 ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டது. பாறையில் இருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உட்சேவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழில் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அங்கு செல்ல கண்ணாடி பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலில் இருந்தும் வெளிநாட்டிலில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமை மிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. நன்றி.
0: அடுத்த நிகழ்வாக உணவே மருந்து மருந்தே உணவு என்கிறது நமது சித்த மருத்துவம். அதில் பழங்கள் பயன்கள் அளப்பரியது. பழங்களின் நிறைய விட்டமின் மற்றும் சாதுக்கள் உள்ளன. அதை பற்றி பேச வருகிறார் சிவன்யா செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
3: குட் மார்னிங். ஐ டெல் யூ யூஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்.

0: This is thank you.
1: அடுத்த நிகழ்வாக, சிறந்து விளங்கும் பல மொழிகளில் உள்ளன. ஆனால் பிறந்தது முதல் இன்று வரை சிறந்து விளங்கும் நம் தமிழ்மொழி தாய்மொழி பற்றிய பாடல் ஒன்று புதுவை கவிஞர் புரட்சி கவி பாரதிதாசன் தந்துள்ளார். அப்பாடலை பாட வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவிகள் யாழினி, ஹர்னி, யோகஸ்ரீ, சஜித், சஞ்சனா, ரக்ஷிதா.
2: அனைவருக்கும் வணக்கம்.

0: அடுத்த நிகழ்வாக உலக வரைபடத்தில் எத்தனை பெருங்கடல்கள், எத்தனை கண்டங்கள் உள்ளன என்பதை சொல்ல வருகிறார் அனீஷ், இரண்டாம் வகுப்பு மாணவன்.
1: வணக்கம். 4 பெருங்கடல்கள். இந்தியா பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். 7 கண்டங்கள். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா.

0: இந்தாட்டிக்கா வடாம இருக்கா தென்னாம இருக்கா. நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக மொழியை வளப்படுத்த மொழி விளையாட்டுகள் விளையாடுவது உண்டு. அதில் ஒன்றுதான் விடுகதை. சில விடுகதைகளை விடையுடன் கூற வருகிறார்கள் 4ஆம் வகுப்பு மாணவிகள் கதிஷ்ணா யாஷிதா.
0: வணக்கம் கதிஷ்ணா, நான் உனக்கு விடுகதை கேட்கேன், பதில் சொல்வாயா?
2: ஓகே.
0: அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம், அது என்ன?
2: பழையல்.
0: உயரத்தில் இருப்பிடம், தாகம் தீர்ப்பதில் தண்ணீரம், அது என்ன? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்?
2: தங்காயம்.
0: சிறு தூசி விழுந்தும் குடமே கலங்கியது, அது என்ன?
2: கண்.
0: ஓ, நல்லா பதில் சொல்றியே. சரி, நான் இன்னும் கேட்கிறேன், பதில் சொல்வாயா?
2: ஓகே.
0: வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்?
2: முட்டை.
0: யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும், தானே மூடும், அது என்ன?
2: இமை.
0: வாயிலே தோன்றி வாயிலே மறையும், அது என்ன?
2: சிரிப்பு.
0: ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன?
2: பற்கள்.
0: கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது, அது என்ன?
2: உப்பு.
0: காலையிலும் மாலையிலும் நெட்டை மதியம் குட்டை, நான் யார்?
2: நிழல்.
0: தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்?
2: தொலைபேசி.
0: தலைக்குள் கண் வைத்திருப்பான் ஜீவன் மட்டும், நான் அவன் யார்?
2: நுங்கு.
0: செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, அது என்ன?
2: தொலைபேசி.
0: வாயில்லாமல் அழுவான், காதுகள் இல்லாமல் கேட்க வைப்பேன், நான் யார்?
2: வானொலி.
0: கால்கள் இல்லை ஆனால் ஓடுவேன், நான் யார்?
2: தண்ணீர்.
0: கைகள் உண்டு தட்ட முடியாது, நான் யார்?
2: கிடிகாரம்.
0: வெயிலில் மலர்வேன் மழையிலும் மறைவேன், நான் யார்?
2: குடை.
0: ஓ பிரமாதம், எல்லா விடுகதைக்கும் சரியான பதில் சொல்லிட்டியே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக நவீன தமிழ் கவிதையின் முன்னோடியான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் நளினா சஞ்சனா 5ஆம் வகுப்பு.
3: அனைவருக்கும் வணக்கம். காக்கை சிறகின்

0: நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக விநாயகருக்கு பிடித்தது கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டை பாடல் ஒன்றை பாட வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி நேகாஸ்ரீ.
2: கொழுக்கட்டை கொழுக்கட்டை.

0: அடுத்த நிகழ்வாக நம் நாட்டின் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேச வருகிறார் பூவிதா.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையும் அவரது பொன்மொழிகளையும் மையமாக கொண்ட ஓர் எளிய தமிழ் பேச்சுரை. கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்கவிடாமல் செய்வது.

0: அடுத்த நிகழ்வாக நம் நாட்டின் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேச வருகிறார் பூவிதா.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையும் அவரது பொன்மொழிகளையும் மையமாக கொண்ட ஓர் எளிய தமிழ் பேச்சுரை. கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது.

0: வாழ்வாக கொண்ட அந்த மாமனிதரின் வழியில் நடப்போம். வல்லரசு இந்தியா என்ற அவரது கனவை நனவாக உழைப்போம். நன்றி.
1: சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக. உயிரினங்களுக்கு அடிப்படை தேவைகளின் ஒன்று நீர். அந்த நீரை பற்றி கவிதை வாசிக்க வருகிறார்கள் பிரியேஷ் கத்திஷ்ணா, 4th ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம். தண்ணீர்

0: நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக கல்வி கண் திறந்த காமராஜர் பற்றி பாடல் ஒன்றை பாட வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவன் கம்ப்ளேஷ்.
1: அனைவருக்கும் வணக்கம். கரும வீரர் காமராஜர் பற்றி பாடப்போகிறேன்.

ராஜுடா, ஏன் இங்க ராஜு தங்க ராஜு சிங்க ராஜுடா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் முன்னா காமராஜுடா. பெருசா ஊரும் இல்ல, சொல்லிக்கிட பேரும் இல்ல.

0: சின்னஞ்செரி கிளிகள் நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக பாட்டி கதை சொன்னால் நம் அனைவருக்கும் பிடிக்கும் அல்லவா? இப்பொழுது மாமரத்தின் கதை ஒன்றை பாட்டி பேரனிடம் கூறுகிறார். பாட்டியும் பேரனாக ஆங்கிலத்தில் உரையாட வருகிறார் 4வது வகுப்பு மாணவிகள் ராகவர்ஷினி, சஞ்சனா.
1: கிராண்ட்மா கேன்

0: வேண்டும் ஒட்டகம் ஐவோவா வானால் அவை ஓவா பாடம் கற்போமை அன்னை முத்தம் பெருங்கோமை.
1: அடுத்த நிகழ்வாக உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறளை தந்த திருவள்ளுவரின் வரலாற்று குறிப்புகளை தர வருகிறார் இனேஷ்.
2: தமிழ் புலவர் திருவள்ளுவர் பற்றி நான் இன்று பேசப்போகிறேன். திருவள்ளுவர் தமிழர் பெருமையாக போற்றப்படும் தலை சிறந்த ஞானியும் கவிஞரும் ஆவார். அவர் உலக

திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் காலத்தால் அழியாது, இலக்கியமாக விளங்குகிறது. பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகளிலும் திருக்குறள் முக்கிய இடம் வழங்கப்படுகிறது. திருவள்ளுவர்

0: பெருமையாகவும் உலகின் சிறந்த சிந்தனையாளர்களின் ஒருவராகவும் அவர் இன்றும் போற்றப்படுகிறார். நன்றி.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக, தற்காலத்தில் ஏஐ பயன்பாடு செயற்கை நுண்ணறிவு அதிகம், அதை பற்றி ஆங்கிலத்தில் உரையாட வருகிறார் ஜெயவர்தினி.
2: டுடே ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ கால்டு ஏஐ. ஏஐ இஸ் அ டெக்னாலஜி தட் ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மிஷின்ஸ் திங்க், லேர்ன் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹியூமன்ஸ். இட் கேன் ஆன்சர் க்வெஸ்சன், ரெக்கக்னைஸ் பிக்சர்ஸ் அண்ட் வாய்ஸஸ் அண்ட் ஈவன் ஹெல்ப்ஸ் அஸ் லேர்ன் நியூ திங்ஸ். வி யூஸ் ஏஐ இன் அவர் டெய்லி லிவ்ஸ். வென் வி ஆஸ்க் அ வாய்ஸ் அசிஸ்டன்ட் அ க்வெஸ்சன், வாட்ச் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் யூஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆப், ஏஐ இஸ் ஹெல்பிங் அஸ். ஏஐ இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் கால்டு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், பேங்க் அண்ட் கார்ஸ். ஏஐ மேக்ஸ் மெனி டாஸ்க் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். இட் ஹெல்ப்ஸ் டாக்டர் கேர் ஃபார் பேஷண்ட்ஸ், ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் create learning activities and helps people find information quickly. But we should use AI wisely. We must always be kind, think carefully and remember that people make the important decision. AI is a helpful tool, but it cannot replace human love, creativity and values in the future. AI will become even more useful. By learning about AI today, we can use it to make the world a better place. Thank you.
3: குழந்தைகளே, இதுவரை எம் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.
1: படை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து கூவும் திரு குயில் தான்.
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் பொன்னுமணி படப்பாடல்.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: நேரம் 6:05, எட்டு நொடியாகிறது. நிறைவாக திரைசை தரும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், படம் காதல் ஓவியம்.

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யூபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர், திரு மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் கல்வி சூழலை கற்போரை மையமாக கொண்டதாகவும் ஆராய்ச்சி சார்ந்ததாகவும் எதிர்காலத்திற்கு தயாராகவும் மாற்றியுள்ளது என்றார். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டு வரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பிஜேபி மாநில அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் மதுபான கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்கள்

0: சவாலாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பிஜேபி மாநில அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் மதுபான கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள் உணவகங்களை இன்று மாலை மற்றும் நாளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள் உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 6 மணி முதல் கோரிமேடு எல்லை, ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ECR சாலை, சிவாஜி சதுக்கம், ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு, ஹோட்டல் அதித்தி சந்திப்பு மற்றும் லோக் நிவாஸ் வரையிலான வழித்தடங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபானம் வழங்கும் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நியூ லோக் நிவாஸ் முதல் ஹோட்டல் அதித்தி சந்திப்பு, ECR சாலை, சிவாஜி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேட் PAP மைதானம் வரையிலான பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரிமேட் PAP மைதானம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ஏர்போர்ட் சாலை, லாஸ்பேட்டை NCC அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை விமான நிலையம் வரையிலான வழித்தடத்திலும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் மதுபான கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சாஞ்சி ஸ்தூபி, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டவர்கள் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் தார்மீக பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. UPI சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு இந்தியரும் எந்தவொரு பரிவர்த்தனை கட்டணமும் இல்லாமல் உடனடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சிறு வணிகர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அது குறிப்பிட்டது. வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள், NPCI மற்றும் ரிசர்வ் வங்கி ஆகியவை UPI-இன் நம்பகத்தன்மையை பராமரிக்க தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, மோசடி தடுப்பு மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்து வருகின்றன என்று BCI மேலும் கூறியுள்ளது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: UPI ஒரு முக்கியமான தேசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. இது பல குடிமக்களால் தினமும் பயன்படுத்தப்படுகிறது. பரிவர்த்தனை அளவுகள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் UPI வரவிருக்கும் ஆண்டுகளில் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நம்பகத்தன்மையுடன் சேவை செய்வதை உறுதி செய்ய பாதுகாப்பு, கண்டுபிடிப்பு, மோசடி தடுப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் நிலையான முதலீடு அவசியம் என்று BCI குறிப்பிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை

தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலரஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்துகிறார். மேலும் அவர் வீர சவார்கரின் சிறை அறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறைச்சாலையின் மத்திய கோபுரம், பனிமனை, தூக்குமேடை, அருங்காட்சியகம், கண்காட்சி கூடம் உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளையும் பார்வையிடுகிறார். தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையில் நடைபெறும் ஒலி மற்றும் ஒளி நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பு குடியரசு துணைத்தலைவர் பார்வையாளர் பதிவேட்டில் தனது பெயரை பதிவு செய்கிறார். நாளை அவர் ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் பங்கேற்று ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள கொடிமுனையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் வட தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து பால்டால் நோக்கிய அமர்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலிலிருந்து புனித குகை ஆலயத்தை நோக்கி யாத்திரை வழக்கம்போல் தொடர்கிறது. புனித குகையில் காலை முதல் சுமார் 2500 யாத்ரீகர்கள் தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே தரிசனம் செய்த யாத்ரீகர்கள் பால்டாவை விட்டு வெளியேறி ஜம்முவை நோக்கி செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யூபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாவது ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21, 4 நொடியாகிறது. நேர்களினே கேட்டு ரசிக்கலாம் மனோரஞ்சிதம். முதலில் அருணா சாய்ராம் குரல் இதோ.

இனிய மாலை வேளையில் 6:25 15 நொடிகளில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் உஷா ரவி.

நேரம் 6:30 17 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் நேரில். இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை நாம் கேட்கலாம். ஆம் நேர்களே, ஒலிக்க வருகிறது ஓஎஸ்ஆரன் குரல்.

நேரம் 6:36, 23 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரில் இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ குரலில். இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:42. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேர்களை இன்னை கேட்கலாம். முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை, அடுத்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து, திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:00 அகில பாரதிய இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜன் திரி அவர்கள் வாசித்துள்ள ஷனா இசை கேட்கலாம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் வைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11

அநேக நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள், முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு ஆகாசவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மக்கிய கோழியறு குறித்து தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு குறித்து தகவல்களை வழங்குகிறார் இ. நாகப்பன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் தொடர்ச்சி, இதுகுறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெய திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஆர். வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ. கன்னியாகுமாரி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், கோவிந்தராஜன் அவர்கள் கடம். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னீசை மாலையில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திருவாசகம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம், எஸ் ராஜா சிதம்பரஞ்சி ஆகியோர் தவிழில் வழங்கியிருப்பது இடம்பெறும் தாளம் கண்ட திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், சஷாந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஆர். கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே. வி. நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா ஆகியோர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கிராமிய தென்றல், எம். வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாடல்கள் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அர்பிசம்பாளையம் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாசவாணி ஹைதராபாத், நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, மதியம் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலுள் செய்திகள், காலை 8:15 பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 மற்றும் பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இதுவரை முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய ஒளி நேர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும்

பிரத்யேக முன்னெடுப்பு நிகழ்ச்சி அத்தியாயம் 6. 12 கெட் செட் கோ கேம் ஷோ, 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெய்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன் வாசிப்பவர் எவி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு ஹய சிநேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதிய தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதக்குடிக்கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அடுத்து அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வளத்துறையில் தொழில்நுட்பப் பிரிவில் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தித வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை ரெயின்போ வானொலியுடைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்குறு முறையும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:05. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது கே ஜே யேசுதாஸ் குரலில் வசந்தி படப்பாடல்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அடுத்து இதோ ஒரு பாடல் உங்களுக்காக.

0: திரைசெய்கிறீர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டாா்.

0: கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது.

0: தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களே, கடலூர் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டருக்கு ₹670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பரப்பான பயிர்களுக்கு அதிக பரப்பளவு கொண்ட பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலமாக பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டர் வரை 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் அதிகபட்சமாக 5 ஹெக்டர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல் நில வரைபடம் மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் புகைப்படம் 2 சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயிக்கான சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவோ நுண்ணீர் பாசன இணையதளம் மூலமாக வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலமாக அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடைய

நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் மதிப்பு கூடுதல் குறித்து தொழில்நுட்ப தகவல்களை தருகிறார் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் இருக்கிறது. கேட்டு பயன்பெற காத்திருங்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். சில நொடிகள் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி.

0: கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ளை. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
5: ஆமா பிள்ளை, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட, பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
4: என்ன முகாம்?
5: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
4: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
5: ஆமா பிள்ளை. அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
4: நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.

0: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் புள்ள கிளம்பிட்டு இருக்கேன்.
1: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம்.
2: செல்வி, சிறுதானியத்துல செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
0: முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
3: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள்லேயே நமக்கு நெல், கோதுமை, அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில் 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து, நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வழியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாததுனால

0: இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு, நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால, மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம், வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு, ஒரு 18% ஈரப்பதம் இருக்கப்போ உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவலாயிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான, எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது, இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளைக்கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி, வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமாம் செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க, ஆரோக்கியமான, அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம் எப்படி எளிமையாக மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையாக எடுத்து சொன்னாங்க.

0: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
0: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
1: நானும் தான், வா போவோம்.
0: என்ன மருதாணி இங்க எங்க?
2: வா பொன்னி, இங்கனே சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
0: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வாரேன். மருதாணி, என்ன விஷயமா?
2: அங்கனே ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பார்த்துட்டு வராரு. அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
0: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம் புள்ள. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனால் அதை பற்றின எந்த தகவலுமே தெரியாமல் அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையாக சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போப்புள்ள.
2: அதுக்கு என்ன பொண்ணி, தாராளமாக வா.
0: ஏன் மருதாணி, இப்போ அவர் என்ன விவரம் சொல்ல போகிறாரு?
2: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பற்றி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
3: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
4: ஒரு விவசாயா இருந்தா ஒரு மாடு, நாலு ஆடு, பத்து கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டு உரம் மறு வருஷம், ஆட்டு உரம் அந்த வருஷம், கோழி உரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழை, ஆடாதோடை, நொச்சி, சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பல கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பல கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 300-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண்பானை இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம்மு வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலேயோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
3: விவசாய இடுபொருட்கள்லேயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்?
4: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால் இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா ஒரு 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் ஒரு 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூ

0: யூரியாவுக்கு இணையாக யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, கரைசலோடு தெளிக்கும் பொழுது பயிர் நடப்பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாராக இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலையோ பூனை மீன்னு சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2-2.5 கிலோ வரைக்கும் அவ்வளோ பெரியதாக இருக்கும். அது இலவசமாக நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிடலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளாக பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாமல் பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: பணம் பழ கரைசல் நம்மளுக்கு கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடியதை நம்ம அது ஒரு கரைசலாக மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பணம் பழ கரைசல் பெரிதும் உதவியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமாக விழுந்து அந்த பனம்பழம் 200 லிட்டர் பெரிய ஒரு பேரலில் ஒரு 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியாக இருக்கணும், கிணத்து தண்ணியாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம கால்வாயில் ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியாக கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5-7 பனம்பழம் மேலே இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில் ஒரு 10-15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலாக கரைஞ்சிரும். அந்த விதைகள் எடுத்து திரும்ப நம்ம பண விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனைமரங்கள்லிருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
1: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாமல் அதிகமாக காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும். இதை ஒரு 100-150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன செய்யணும்னா அதை உடச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25-50 கிராம முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுற்றி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சி இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 முறை நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காயக்கரைசல்.
1: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் சிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/2 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/2 கிலோ, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 கிராம் போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 கிலோ. இதை வந்து அம்மிலையோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிரும். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரியூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இதை மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோரில், புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது, அதிகமாக மாவு பூச்சி

0: இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகள்ல புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றா கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம்னா விழுந்துரும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில் வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: மண் தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்க பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது அது ஜீவம். அந்த உயிர் பெறக்கூடியது இடத்தை வளமாக மாற்றக்கூடியது இந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் புத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 நாள் வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்கு, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல் வச்சிட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்ப் செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்.
1: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்தா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாண உரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, 1-5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் 50 லிட்டர், இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து தெளித்து தெளித்து இந்த கனஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிறோம். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த கன ஜீவாமிர்தம் தீரவ வடிகளாக இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது கன ஜீவாமிர்தம்.
2: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு பற்றி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாரு.
3: கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா, மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அதை பத்தின விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதையெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
2: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயரப்போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
3: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ரொம்ப நல்லது பிள்ள. விவரம் அறிஞ்சு விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சு. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்தியா.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்தறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலக நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:05. இனி கேட்கலாம் திரை இசையில் முதலில் வருகிறது ஹரிஹரன் குரலில் ஆனந்தம் படப்பாடல்.

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். நினைவலைகள்
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடல் உதித் நாராயணன், உன்னி கிருஷ்ணன், ஹரிணி குரல்களில் ரட்சகன் படப்பாடல்.

0: மீண்டும் திரையிசை 8:30க்கு.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்தர விமர்சனம் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 8:35 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது திரையிசை. திரையிசையில் அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ், ஷாகுல் ஹமீத் குரல்களில் காதலன் படப்பாடல்.

0: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: நேரம் 8:42 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரையிசை. திரையிசையில் அடுத்த பாடல் ஜீன்ஸ் பட பாடல், உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. நேரம் 8:50. திரையிசையில் தொழிலான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, புலிவால் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது கார்த்திக் சைந்தவி குரல்கள்.

0: திரேசை கேட்டீர்கள்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
5: திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலர் அஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு ரமணாஸ்வரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடில்லியில் நடைபெற்ற இந்தியா மெடிக்கல் டிவைஸ் 2026 மாநாட்டில் மருத்துவ தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு மூலம் சுகாதார பராமரிப்பில் புரட்சி என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டார். சுகாதார பராமரிப்பில் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கான 5 முக்கிய முன்னறிவு

0: நிலைமைகளை இந்த அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கு தயாரான தரவுகள் மற்றும் ஆதாரங்கள், வாழ்க்கை சுழற்சி அடிப்படையிலான ஒழுங்குமுறை மற்றும் திருப்பி செலுத்தும் வழிமுறைகள், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நோயறிதல் முறைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அரசு, தொழில், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ் கான் மற்றும் ஜித்தின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி இருக்கி, அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். சங்கீத வானிலை.

0: சங்கீத வானிலை தரும் முதல் பாடல் கமலஹாசன் ஜானகி குரல்களில் குணா படப்பாடல். இதோ நேர்களே உங்களுக்காக.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

நேரம் 9:36, 20 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இது சங்கீத வானிலை. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த சில தகவல்கள் உங்களுக்காக. நாளை காலை 7:30 வணக்க மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்த்குமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக முன்னெடுப்பு நிகழ்ச்சி அத்தியாயம் 6. 10:02 கெட் செட் ஓ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹய சிநேகிதியே மகளில் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி ஒளி நேர் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கீட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி ஒளி நேர் விருப்பம். தெரியல, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை ஒளிபரப்பாக உள்ள ஒரு சில நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டோம். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் கேஜிஎஸ் தாஸ் ஜானகி.

நேரம் 9:43. இயற்றுநொடி ஆகிறது. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக. நான் பேச நினைப்பதெல்லாம் படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ நேர்களை காற்றலையில் கலந்தொழிக்க வருகிறது. கேட்டு ரசியுங்கள்.

ஒலித்த குரல்கள் மனோ சுசிலா நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:47:48. சங்கீத வானிலை அற்புதமான பாடல்கள், இதயத்து இதமான சுகமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் மனோ சித்ரா குரல்களில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படப்பாடல்.

நித்தம் நித்தம் புத்தம் புதிதை பூத்துக்குலுங்கும் இனிய வானொலியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள், சுவையான பாடல்கள், இனிமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக நம்ம வானொலி தந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்கும் முன் நேரம் 9:53. அடுத்த பாடல் உங்களுக்காக சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல் மலேசியா வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:05. தொடர்வது முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்கிய கோழியறு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு. வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். நாளைய செய்தி மலரில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பிரதமரின் நாஷா முக்த் பாரத் சங்கல்ப் திட்டத்தினுடைய தொடக்க விழா, மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மை பாரத் இணையதள பதிவு முகாமின் தொடக்க விழா, புதுச்சேரியில் நடைபெறும் 3வது உலக திரைப்பட திருவிழா குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன. அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள். அமைப்பில் உதவி பி. இளஞ்செழியன். 7:25 நலமாய்வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. 6 வேதவெள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ. கன்னியாகுமரி அவர்கள் வயலின். தஞ்சாவூர் நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். கோவிந்தராஜன் அவர்கள் கடம். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திருவாசகம் கேட்கலாம். பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம். ஏஸ் ராஜா சிதம்பரம் ஆகியோர் தவிழில் வழங்கியிருப்பது. இடம்பெறும் தாளம் கண்ட திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் ஷஷாங்க் அவர்களுடைய புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4:00 RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள். இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே. வி. நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா ஆகியோர். நிகழ்ச்சி சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

ஐந்து மணிக்கு கிராமிய தென்றல் எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாடல்கள் முதற்பகுதி. 5:30 சிறுவர் பொங்க விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம், ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சி, சாத்விகா மோகன் அவர்களுடைய பாட்டு படைப்பு ஆகாசவாணி ஹைதராபாத் நிகழ்ச்சி டெல்லியில் இருந்த அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 12:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, மதியம் 3 மணி ஆகிய நேரத்தில் இந்தியிலும், காலை 8:15 பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:00 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள்

0: of Kyu Han in the women's singles final of the Korea Masters Badminton Tournament in Asan tomorrow morning. Ashmita reached the final after defeating fellow Indian Rakshita Ramraj 21-13, 16-21, 21-13 in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். நேரம் 11:10, 28:00. வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.